கடந்த ஆண்டு ஜூன் 19 நாள் பொதுச்சேவை துறை JPA வெளியிட்ட சுற்றறிக்கை அரசு ஊழியர்கள் பொதுவில் கருத்துக்களை வெளியிடுவது தொடர்பான விதிமுறைகளின் செயலாக்கத்தை எடுத்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதில் எந்தவொரு புதிய விதியும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. மாறாக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு ஏற்ப அமைந்துள்ளதாக JPA அறிக்கையில் தெரிவித்தது. நாட்டின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியில் சீனாவின் முதலீடுகளை மலேசியா வரவேற்பதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். எனினும் அனைத்து முதலீடுகளும் வணிக நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வ வழிகளிலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். தென்கிழக்காசிய நாடுகள் அவற்றின் பங்காளிகளுடன் நீடித்த அமைதியை நிலைநாட்டவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் கூட்டு முனைப்பை செயல்படுத்துவது அவசியம் என பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் ஆர் மார்கோஸ் ஜூனியர் வலியுறுத்தியுள்ளார். தென்கிழக்காசியாவில் 50வது நட்பு முறை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் TAC நிறைவாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு விருந்து உபசரிப்பில் அவர் இவ்வாறு கூறினார். லண்டன் தேம்ஸ் ஆற்றில் காவல் சுற்று பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை படகு வெஸ்ட் மின்ஸ்டர் பாலத்தை மோதியதை தொடர்ந்து அதில் இருந்த ஐவர் நீரில் விழுந்து காயமடைந்ததாக லண்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்ற கட்டடத்தின் அருகில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:40 மணியளவில் அந்த விபத்து நிகழ்ந்ததாக அது கூறியது. விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி ஆடவர் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் அஞ்சல் நீச்சல் பிரிவில் மலேசிய அணி 7 நிலையை பிடித்தது. டால் கிராஸ் பன்னாட்டு நீச்சல் மையத்தில் நடைபெற்ற அப்போட்டியில் கேஃப் ஹோயன், அர்வின் ஷவுன் சிங் ஷஹால், லிம் யின் சுவன், தன் ஹை சின் ஆகியோரை உள்ளடக்கிய தேசிய அணியினர் 3:24.32 வினாடிகளில் போட்டியை நிறைவு செய்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அது என்னமோ உண்மைதான் இல்லையா? நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடி தேடி பரபரப்பா தூக்கம் இல்லாம சில நேரங்கள்ல சாப்பிட கூட மறந்துட்டு எதுக்காக உழைக்கிறோம் அப்படின்னா இந்த காசுக்கு தான். ஆனாலுமே அதுதான் வாழ்க்கையான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. சுற்றி எத்தனை பேரை சம்பாதித்து வச்சிருக்கோம், நல்ல உள்ளங்கள், நல்ல உறவுகள், இதெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். வணக்கம், மின்னலில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, உங்ககிட்ட காலையில நாங்க சொல்லியிருந்தோம் இன்று மின்னலின் புது பாடல் வெளிவரவிருக்கின்றது. அதனுடைய ஒரு அறிமுக விழாவாக நம் மண்ணின் மைந்தர்கள் உள்ளூர் கலைஞர்களோடு இணைந்து மின்னல் குடும்பம் ஒரு 9 மணிக்கு மேல களத்துல இறங்குவாங்க. அங்குள்ள நேரடி நிலவரங்களை கூட உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம். இதுவரைக்குமே மின்னல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடலை தான் நீங்க கேட்டிருப்பீங்க, கேளுங்க. ஆனா இதற்கு பிறகு நீங்க புதிய பாடலை கேட்க போறீங்க. இப்போ பழைய பாடலை முதல்ல கேட்கலாம். என்னதான் புதுசு வந்தாலும் பழச மறந்துடக் கூடாது இல்லையா?

இது வரைக்கும் இந்த பாடலை தான் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க கேட்டீங்க. ஆனா இன்றையிலிருந்து நீங்க அந்த புது பாடல் அறிமுகப்படுத்தி விட்ட பிறகு புது பாடலை நாம கேட்க போகின்றோம். ஜே இசையில் நாட்டின் முன்னணி பாடல்களோடு சேர்ந்து மின்னல் அறிவிப்பாளர்களுடைய குரல்கள் கூட இடம்பெறுங்க. என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? பாடல் வந்துட்ட பிறகு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். நம்ம உள்ளூர் கலைஞர்களுடைய அவர்களுடைய குடும்பத்துல அவங்க கூட சேர்ந்துதான் இந்த பாடலை நாங்க அறிமுகப்படுத்த போகின்றோம். உள்ளூர் கலைஞர்கள் மணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லும் போது மறந்துட முடியாது. சனிக்கிழமைகளை பாத்தீங்கன்னா கதைப்போமா இருக்கு, வெள்ளிக்கிழமைகளில் மண்ணின் நட்சத்திரம், அப்புறம் இது நம்ம நேரம் அப்படின்னு சொல்லி நள்ளிரவு 12 மணிக்கு மேல ஒரு மணி நேரம் நம்ம மண்ணின் மைந்தர்களுடைய பாடல்களை நாம கேட்டு மகிழ்கின்றோம். இதெல்லாம் தவிர்த்து அவங்களுடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், பாடல்கள், சிங்கிள்ஸ், ஆல்பம்ஸ் இப்படின்னு ஒவ்வொன்றையும் மின்னல் எப்போதுமே கொண்டாடி கொண்டு இருக்கின்றது. இதுல மீண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கலப்படம், ஆமாங்க கலப்படம், நாடகம், சிறுகதை, என்ன வேணும் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இப்ப தொடர்ந்து வாங்க ஜே இசையில் திலீப் வர்மன் குரலில் அவரே பாடிய பாடல் உங்களுக்காக.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: ஒரு குட்டி கதை
1: கேட்டா
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்த
3: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: என்ன கேக்குறாங்க?
3: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
4: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
3: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
4: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
3: வந்தாச்சு. மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிர போகுது.
3: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
2: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
3: நீ சொல்றது சரிதான்.

இந்தியன் கேர்ள்ஸ் யோகிபி நட்சத்திரா குழுவினர் கொண்டு வந்த பாடல் தான் அது. வணக்கம், மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நமக்கு தெரியும் உலகத்துல வந்து பல போராளிகள் இருக்கிறாங்கன்னு, ஆனா ஒரு பெண்ணின் சிரிப்புக்கு பின்னால எத்தனை வழிகள் மறைந்திருக்கின்றன என்பதை உலகம் எப்போதும் அறியாதுங்க. மார்பக புற்றுநோய் என்பது ஒரு நோய் மட்டும் கிடையாது, அது பல பெண்களின் கனவுகளையும் தன்னம்பிக்கையும் உடலையும் மனதையும் சோதிக்கும் ஒரு கடினமான பயணமாகத்தான் இருக்கின்றது. முடி உதிர்ந்தாலும், உடல் மாறினாலும், கண்ணீர் வழிந்தாலும் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடுறதில்ல. ஒவ்வொரு சிகிச்சையினாலும் ஒரு போராட்டம், ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒவ்வொரு புன்னகையும் ஒரு வெற்றியாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்துல உண்மையான வீராங்கனைகள் பலர் பதக்கங்களை அணிவதில்லைங்க. அவர்கள் அணிவது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைரியத்தையும் நம்பிக்கையும் தான். மார்பக புற்றுநோயுடன் போராடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் எங்கள் அன்பும் மரியாதையும் வணக்கமும். நீங்கள் ஒரு நோயாளி கிடையாது, நீங்கள் ஒரு போராளி, நீங்கள் ஒரு உயிர் வென்ற வீராங்கனை. அந்த மாதிரி மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்து இப்போது இது போன்ற மார்பக புற்றுநோயாளிகளுக்கு எல்லாமே நிறைய வகை இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றாங்க இல்லையா, இது குறித்து அதிலிருந்து மீண்டு வந்த பணி ஓய்வு பெற்ற ஆசிரியை செண்பகவல்லி சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.

0: வணக்கம், என் பேர் சண்பகாலி சுப்பிரமணியம். நான் வந்து பிங்க் சேலஞ்சர்ஸ் டிராகன் போர்ட் கிளப்ல வந்து செக்ரட்டரியா இருக்கேன். இந்த கிளப்ல வந்து ஒரு 3 வருஷமா நான்
1: ஆசிரியை செண்பகவல்லி சுப்பிரமணியம் இருக்கிறாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
0: ஹாய் தரேசா, வணக்கம். என் பேர் சண்பகாலி சுப்பிரமணியம். நான் வந்து பிங்க் சேலஞ்சர்ஸ் டிராகன் போர்ட் கிளப் வந்து செக்ரட்டரியா இருக்கேன். இந்த கிளப்ல வந்து ஒரு 3 வருஷமா நான்
1: மார்பக புற்று நோயாளிகளுக்கு எல்லாமே நிறைய வகை இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க இல்லையா, இது குறித்து அதுல இருந்து மீண்டு வந்த பணி ஓய்வு பெற்ற
0: பிறகு நம்ம கைப்பகுதியில வந்து சில சமயம் வீங்கிக்கும், அந்த லிம் நோட்ஸ் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நிறைய வீக்கத்தை கொடுக்கும். அதனால அந்த டிராகன் போர்ட் பேடலிங் மோஷன் வந்து ரொம்ப உதவும் நம்மளுக்கு, நம்ம கையை நம்ம உடல் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக, அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த இது ஒரு நல்ல ஸ்பாட்ஸ், எஸ்பெஷலி அந்த பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு. இந்த விளையாட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் ஈடுபாடு வந்து ரொம்ப குறைவு தான். நான் நிறைய கேம்ஸ் போயிருக்கேன், உள்நாட்டுல வெளிநாட்டுல இப்போ ரொம்ப குறைவா தான் இருப்போம், இருப்பாங்க ஆனால் குறைவு தான். ஆனா முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ் பெண்மணிகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் அவங்களோட செக்அப் எப்போ செய்யுங்க, உங்க உடம்ப பாத்துக்குங்க, ஏதோ மாற்றம் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா அது எவ்வளவு சீக்கிரம் கூடிய சீக்கிரம் நம்ம அதை போய் செக் பண்றோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. திரும்பவும் சொல்றேன், இந்த டிராகன் போட்டிங் வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த் தவிர நம்ம பாடியும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து கேன்சர் வந்த பிறகு ஐயோ நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு சில பேர் நினைச்சுப்பாங்க, ஆனா அப்படி இல்லை. இந்த டிராகன் போர்ட் மூலியமா நம்மளுக்கு ஒரு புது வாழ்வு, தினந்தோறும் நம்ம போயிட்டு எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு உள்ள ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா புற்றாஜாயால இது வந்து ஒரு க்ளோஸ்ட் இவெண்ட், அதனால நாங்க நிறைய பேரை கூப்பிட முடியல. ஆனா நாங்க எப்பவுமே ட்ரையாட் செய்வோம், இந்த டிராகன் போர்ட்க்கு வந்து ட்ரையாட் செய்வோம். இதுல விருப்பமானவங்க வந்து நீங்க பேஸ்புக்ல செக் பண்ணலாம், பிங்க் சேலஞ்சர்ஸ் டிராகன் போர்ட் கிளப்னு எழுதுனீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் எப்ப ட்ரை அவுட் இருக்கு அதெல்லாம் அந்த விவரம்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.
1: உங்களுடைய அந்த பகிர்வுக்கு நன்றி. ஆக பெண்களே, உங்களுடைய கவனத்திற்கு தான். இந்த மார்பக புற்றுநோய் என்பது பல பெண்களின் வாழ்க்கையை சோதிக்கும் ஒரு கடினமான பயணம் தான். ஆனால் அது முடிவு கிடையாதுங்க, அது ஒரு போராட்டத்தின் தொடக்கமாக இருக்கின்றது. துன்பங்களை தாண்டி சிகிச்சைகளை எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் முன்னேறும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீராங்கனை தான், உங்களுக்கு தாங்க. அதனால உங்களுக்கான நினைவூட்டல், ஆரம்பத்திலேயே பெண்களை கண்டறிதல் உயிரை காப்பாற்றும். உடலில் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்களை கவனிப்பது அவசியம். ஏதேனும் உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவ சென்று கண்டு ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கான முன்னெச்சரிக்கை சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளலாம். வழக்கமான மருத்துவ பரிசோதனை முக்கியங்க. மார்பக புற்றுநோயை எதிர்கொண்ட பெண்கள் பலவீனமானவர்களே கிடையாது, அவர்கள் வலியை வென்று நிற்கும் வலிமையான போராளிகள். அந்த மாதிரி பெண்கள் நம்ம மத்தியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இந்த ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது இவர்களுடைய இந்த நடவடிக்கை மிக உதவியா இருக்கும். நற்செய்திகளை, நல்ல விஷயங்களை வாங்க பகிர்ந்து கொள்ளலாம் பெண்களே உங்களுக்காக.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும்.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
5: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ.
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 தொடங்கி 3 வரை
4: 70s மட்டும் பேச போகுதுங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
8: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

ஜாக்கி கொண்டு வந்த பாடல் தான் அது. மலேசியாவில் வந்து இது போன்ற சிங்கிள்ஸ் வருவதற்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஜாக்கி. அவர் நம் நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழ் திரைப்பட திரையுலகிலுமே வந்து நம் மந்தி நட்சத்திரங்களுடைய பெயரை பெருமையை கொண்டு சேர்த்த ஒரு பெருமை அவருக்கு என்றுமே இருக்கும். இவ்வளவுதான் கலைஞர்கள் இப்போ வந்திருந்தாலுமே கூட இவருடைய இந்த பாடல்களாக இருக்கட்டும், இவருக்குன்னு தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரி, இன்று மின்னலின் புதிய பாடல், அந்த பாடல் வெளியிடப்படுகின்றது. நம்முடைய மண்ணின் நட்சத்திரங்கள் உள்ளூர் கலைஞர்களோடு சேர்ந்து நாங்கள் வெளியிட போகின்றோம். அதனுடைய நேரின் நிலவரங்களையும் உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். இதுவரைக்கும் நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அல்லவா? உங்களுக்கு புது பொறுப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னன்னு கேட்கறீங்களா? இதுக்கு பிறகு வரும் அந்த புத்தம் புதிய மின்னலின் பாடலை தான் நீங்க மனம் செய்யணும், பாடணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னா எங்க கிட்ட சொல்லணும். ஜே இசையில் அவருடைய பாடகர்களோடு சேர்ந்து மின்னல் அறிவிப்பாளர்களும் பின்னணியில் இருக்கிறாங்க. யோசிக்காதீங்க, இவங்கெல்லாம் எப்படிதான் பாட போறாங்க. பாடல் நிச்சயமா அருமையா வந்திருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். என்னன்னா, மண்ணின் நட்சத்திரங்களுடைய படைப்புகள், மின்னலின் படைப்பு என்றுமே உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்காது அப்படின்றத ஒரு உத்தரவாதம் நாங்க கொடுத்துக் கொள்கின்றோம். எனவே இணைந்திருங்கள், தொடர்ந்து எங்களுடைய சமூக வலைதளங்கள் விளையாட்டு பசங்க குழுவினர் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக.

0: பாட்டு
1: சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு எப்பயா கேட்டுல போய் பாக்கணும்.
0: கண்டிப்பா கைங்களோட போய் பாக்கணும்.
1: யாரு அந்த ஜஸ்ட் வான் பேஞ்சோ குருமா? அப்புறம் எதுக்கு என்ன காதலிச்சு தொலைச்ச? அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
0: ஐயோ நான் எப்பலாம் சொன்ன உன்ன கூட்டு போலனே.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
4: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
5: என்ன கேக்குறாங்க?
4: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
5: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
4: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
5: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
4: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: பதட்டமா இருக்கு சார்.
1: ரெண்டு மணி நேரமா காணுமா? இப்பதான்

0: படிக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
0: அதிகமாவா? அதிகமான
1: அதிகமான அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
0: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
0: பின்ன என்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
1: நினைவுகளுக்காக
0: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: சமூகத்தை ஒன்றிணைக்கும் அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். தீவிர அரசதந்திர அணுகுமுறையின்படி வியூக பங்காளித்துவம் வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பதிலாக சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டவர்களிடையே அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம், கல்வி கொள்கைகளின் இலக்குகளை அரசியல் தலைமைத்துவம் தீர்மானிப்பதால் சரியான தலைவரை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம் என்று அவர் கூறினார். பழமைவாத சிந்தனை கொண்ட அரசியல், இனவாதம், வெறுப்புணர்வு, அதிகார முறைகேடு ஆகியவற்றை நாடு தவிர்க்க வேண்டும். அவற்றுக்கு எதிராக போராடும் ஆற்றலையும் உறுதியையும் இளம் தலைமுறையினரிடையே விதைக்க வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இவ்வேளை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மேம்பாட்டு நிதியை அரசாங்கம் ஒருபோதும் நிறுத்தியதில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இதற்கு சான்றாக பெட்டலிஞ்சியா டமன்சராவில் 44.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 30 வெள்ளத்தடுப்பு பணிகளை அரசாங்கம் அங்கீகரித்திருப்பதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டரசு அரசாங்கம், மாநில அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியில் அங்கீகரிக்கப்பட்ட இத்திட்டங்கள் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், வடிகால் அமைப்புகள் உள்ளிட்ட பிற மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படும் நிதியை அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தூதரகங்கள் அந்நாட்டில் உள்ள கூடுதல் வியூக ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து தீவிர அரசதந்திர அணுகுமுறையை கையாளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக உலகளவில் நாட்டின் தயாரிப்புகள், முதலீடுகள், திறன்களை விளம்பரப்படுத்தும் முயற்சிகளை அவை தீவிரப்படுத்த வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக நாட்டின் 6 புதிய தூதரக தலைவர்களை மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது வியூக பங்காளிகளுடன் மலேசியாவின் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 16வது நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான பரிசன் நேஷனலின் ஒருங்கிணைந்த தேர்தல் கொள்கை அறிக்கை வெளியிடப்பட்டது. நெகிரி சிம்பிலானை மீண்டும் வளப்படுத்துவோம் என்ற கருப்பொருளிலான இந்த தேர்தல் கொள்கை அறிக்கையை நெகிரி சிம்பிலான் பிஎன் தலைவரும் பிஎன்னின் துணைத் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ மமன் ஹசன் வெளியிட்டுள்ளார். இந்த தேர்தல் கொள்கை அறிக்கையில் 9 முக்கிய கோட்பாடுகள் வரையப்பட்டுள்ளன. நெகிரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 28 நடைபெறும் நிலையில் தேர்தல் ஆகஸ்ட் 1 நடைபெறுகிறது. நாட்டின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியில் சீனாவின் முதலீடுகளை மலேசியா வரவேற்பதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். எனினும் அனைத்து முதலீடுகளும் வணிக நடவடிக்கைகளும் சட்டப்பூர்வ வழிகளிலும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே சுற்றுலா சந்தையின் சட்ட செயலாக்கத்தை தீவிரப்படுத்த மலேசியா அண்மையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டையோ வருகையாளரையோ இலக்காக கொண்டதல்ல என்றும் மாறாக அனைத்து சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டதென அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜூன் 19 பொதுச்சேவைத்துறை JPA வெளியிட்ட சுற்றறிக்கை அரசாங்க ஊழியர்கள் பொதுவில் கருத்துக்கள் அல்லது அறிக்கைகளை வெளியிடுவது தொடர்பான விதிமுறைகளின் செயலாக்கத்தை எடுத்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதில் எந்தவொரு புதிய விதியும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. மாறாக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு ஏற்ப அமைந்துள்ளதாக JPA அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அரசாங்க விவகாரங்கள் தொடர்பான தகவல்களை துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்கவும் வழங்குவதை உறுதி செய்வதை இந்த விதிமுறை நோக்கமாக கொண்டுள்ளதென அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தென்கிழக்காசிய நாடுகள் அவற்றின் பங்காளிகளுடன் நீடித்த அமைதியை நிலைநாட்டவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் கூட்டு முனைப்பை செயல்படுத்துவது அவசியம் என பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் வலியுறுத்தியுள்ளார். தென்கிழக்காசியாவில் 50வது நட்பு முறை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் TAC நிறைவாண்டு விழாவை முன்னிட்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 1976 பிப்ரவரி 24 பாலியில் நடைபெற்ற முதல் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தின் போது இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய 5 TAC ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அந்த ஒப்பந்தம் வெறும் எழுத்து படிவம் அன்று, மாறாக நம்பிக்கையின் வெளிப்பாடு என ஃபெர்டினன்ட் கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல்களை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையில் குறைந்தது 6000 மாலுமிகள் கப்பல்களில் சிக்கி தவிப்பதாக ஐநா மனித உரிமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த முக்கிய நீர்வழியில் 400 கப்பல்கள் சிக்குண்டுள்ளதாகவும் ஐநா மனித உரிமை உயர் ஆணையர் வாக்கர் டர்க் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அவர்கள் உணவு, தண்ணீர், எரிபொருள், மருத்துவ வசதி, மின்சாரம், குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்வதற்கான வழிகளின்றி தவிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். லண்டனின் தேம்ஸ் ஆற்றில் காவல் சுற்றுப்பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை படகு வெஸ்ட்மின்ஸ்டர் பாலத்தை மோதியதைத் தொடர்ந்து அதிலிருந்த 5 நீரில் விழுந்து காயமடைந்ததாக லண்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்ற கட்டடத்தின் அருகில் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:40 அந்த விபத்து நிகழ்ந்ததாக அது கூறியது. எனினும் அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. துனிசியா தீவிர வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ள நிலையில் 72 இடைவெளியில் 900 பகுதிகளில் தீ விபத்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மூத்த அதிகாரி தெரிவித்தார். கடந்த 20 முதல் 22 பல இடங்களில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. ஆயினும் இன்னும் 2 இடங்களில் தீ கொழுந்துவிட்டெறிவதாகவும் அதீத வெப்பத்தை தொடர்ந்து தீ விரைந்து பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்நாட்டில் வெப்பம் 40 முதல் 49 °C வரை பதிவாகியுள்ளது. இது சராசரி வெப்பத்தை விட 8 முதல் 14 °C அதிகமாகும் என்றார் அவர். விளையாட்டு 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி ஆடவர் 100 m ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவில் மலேசிய அணி 7 இடத்தை பிடித்தது. டால்க்ரோஸ் பன்னாட்டு நீச்சல் மையத்தில் நடைபெற்ற அப்போட்டியில் கேவ் ஹோயன், அர்வின் ஷவுன் சிங் ஷஹால், லிம் இன்ச்வென், தன் ஹாய்சின் ஆகியோரை உள்ளடக்கிய தேசிய அணியினர் 3:34.32 போட்டியை நிறைவு செய்தனர். ஆஸ்திரேலிய அணி தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்ற வேளை இங்கிலாந்து வெள்ளியை தன்வசப்படுத்திக் கொண்டது. இதனிடையே இன்று மாலை 5 ஆடவர் கூடைப்பந்து பிரிவில் மலேசியா ஃபிஜியை எதிர்கொள்ளவிருக்கிறது. பின்னிரவு 12:25 நடைபெறும் போட்டியில் தேசிய அணியினர் கென்யாவை சந்திக்கின்றனர். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான ஆட்டம் அதிகாலை 2 அட்டவணையிடப்பட்டுள்ளது. சமூகத்தை ஒன்றிணைக்கும் அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்குமாறு பிரதமர் வலியுறுத்தல். தீவிர அரசதந்திர அணுகுமுறையின்படி வியூக பங்காளித்துவம் வலுப்படுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய செல்லங்களுடைய வெற்றி கதைகளை நாம் ஹெலோ மின்னல் நிகழ்ச்சியில் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார், ஸ்ரம்பானில் இருந்து நமக்காக வந்திருக்கிறாரு. அதாவது பொதுவாக ஒரு விஷயத்துல நம்ம வெற்றி பெற்றுட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றி என்னன்னு நம்மளால கொண்டாட முடியும். ஆனா இவருடைய அந்த வெற்றி கிண்ணமாக இருக்கட்டும், அவருடைய வெற்றி வந்து அவருக்கு புரியுதா, அவர் அவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காருன்னு தெரியுதான்னு தெரியல. ஏன்னா இரண்டாம் ஆண்டில் பயின்று கொண்டிருக்கும் மாணவன் தான் ஹரிஷ்வனன் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இவர் ஸ்ரம்பான் சுங்காய் தோட்ட தமிழ் பள்ளியில் இரண்டாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கின்றார். இன்றைய கேள்விக்கு தம்பி சல்லத்துக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, புரிந்த அளவுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்வார். வணக்கம் ஹரிஷ்வனன்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? I'm so good. சரி, காலையில பசியா இருக்கீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க?
2: பர்கர்.
0: போதுமா அது?
2: போதும்.
0: பிடிக்குமா அது உங்களுக்கு காலையில?
2: காலையில
0: எப்போதும் பர்கர் தான் சாப்பிடுவீங்களா? என்ன இல்ல இல்ல இன்னைக்கு மட்டுமா? உங்களுக்கு பிளாஞ்சா பண்ணிருக்காங்களா அப்பா அம்மாவும்? சரி, உண்மையிலேயே நீங்க தமிழ் பள்ளிக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. உங்களுக்காக அக்கா சொல்ல போறேன். நம்முடைய ஹரிஷ்வனன் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, அண்மையில சென்னையில நடந்த 7வது அபக்கஸ் போட்டியில 10,000 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட மாணவர் முதல் நிலையில வெற்றி பெற்றிருக்காரு. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதற்கு முன்னதாக 6 வருடங்களாக தொடர்ந்து முயற்சி செய்து இதுதான் முதல் முறையாக முதல் நிலையில மலேசிய மாணவரா நம்முடைய தமிழ் பள்ளி இந்த நம்முடைய குட்டி ஹீரோ வந்து சாதனை படைச்சிருக்காரு. வாழ்த்து உங்களுக்கு, சரியா? எப்படி இருந்தது சென்னையில நீங்க வந்து வெற்றி பெற்ற போது?
2: I'm so proud. நான் நல்லாக மகிழ்ச்சியாக
0: இருந்தீங்களா? நீங்க அவங்க சொல்லுவாங்களே உங்க பேரு திடீர்னு ஹரிஷ்வனன் அவர் தான் சொன்னப்ப என்ன பண்ணீங்க? கை தட்டினீங்களா, குதிச்சிங்களா, பண்ணீங்க? உண்மையிலேயே நீங்க ஒரு கணித மேதை தான். ஏன் சொல்லுங்க? 10,000 மாணவர்களை நீங்க வந்து, அதாவது உங்களுக்கு பின்னணியில தள்ளி நீங்க முதல் நிலையில வந்திருக்கீங்க தானே. ஆனா அக்காக்கு எல்லாம் கணிதம் தெரியாது, எப்படி சொல்லி தருவீங்களா? கேன் டீச்சா? முடியுமா? கேன் எப்படி சொல்லி தருவீங்க அக்காக்கு? கூட்டிட்டு போறீங்களா ஸ்ரம்பானுக்கு? அப்ப வேலை யாரு செய்யறது? ஒரே சிறப்பு உங்களுக்கு. சரி, ஹரிஷ்வனன் சரவணன் இரண்டாம் ஆண்டுல பயின்று கொண்டிருக்கின்றார். அவர் வந்து இந்த கணிதம் அப்படின்னு சொல்லும் போது 2 வயதுல அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உண்மையிலேயே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லிதான் ஆகணும். ஏன் சொல்லுங்க, இந்த குழந்தைகள் வந்து பிறந்த உடனே எந்த வயதுல பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப 2 வயது வரைக்கும் நம்முடைய ஹரிஷ்வனன் இந்த குட்டி ஹீரோ வந்து பேசுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுனால அவங்க என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, இணையத்தை சமயத்துல அவருக்கு பிடித்த ஏதாவது ஒன்றுல வந்து அவரை வந்து பயிற்றுவித்து அந்த ஆர்வம் வரும்போது அவர் பேச ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லி மனம் தளராம அவருக்கு அந்த கணிதத்தின் மேல இவ்வளோ பெரிய ஆர்வத்தை விதைத்து இன்று நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க உலக நாடுகளுக்கு சென்று வெற்றி பெறும் அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா நிச்சயமா உங்க அப்பா அம்மாக்கு இந்த வேலையில நம்ம நன்றி சொல்லணும். ஒருவேளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் கூட பேசுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது அப்படின்னா கவலையை விடுங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்முடைய ஹரிஸ்வரன் இருக்கிறார் தானே. அக்கா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இங்க ஏதோ இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க இல்லையா? புரியுதா ஹரிஸ்வரனுக்கு? புரியுதா? புரியலையா? சரி பரவாயில்ல, அதான் அம்மா கிட்ட அக்கா கதையெல்லாம் வாங்கிட்டேன், அதனால நீங்க பேசணும்னாலும் இன்னைக்கு உங்களை பத்தி சொல்லி ஆகணும்னு வந்துட்டேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க இந்த இந்த போட்டியை பற்றி ஹரிஸ்வரன்? அதாவது 4:32 150 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. யாரு நீங்க? யாருப்பா நீனு? இப்படி ஒரு அறிவாளியா இருக்கு, உண்மையிலேயே நீங்க கணித மேதைதான். பெருமையா இருக்கு தானே? அக்காக்கு பொறாமையா இருக்கு, அக்காக்கு அக்கா கொஞ்சம் ஜேலஸா இருக்கு தெரியுமா? ஏன் சொல்லுங்க? ஏன் நீங்க தான் எவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க, ஜீனியஸா? அதான் அக்காவுக்கு செய்ய தெரியாதுல்ல, உதவி செய்ய மாட்டீங்களா? உதவி செய்ய மாட்டீங்க அக்காக்கு? சொல்லி கொடுங்க எனக்கு. முடியாதா? முடியும். ஒரு பாட்டு கேட்கலாம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து ஹரிஸ்வரன் சரவணன் இந்த 2nd மாநில படித்துக்கொண்டு இந்த போட்டி மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில போட்டிகள், அதாவது கணிதம் மட்டுமே அவருடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. ராமானுஜன் நமக்கு நல்லா தெரியும், அந்த இளம் வயதிலே கூட ஆசிரியர்கள் அந்த கணித வகுப்புல வந்து அவங்க தீர்வு காண முடியாத கணக்குகளை இவரா மனத்துல பயிற்சி செய்து மிகப்பெரிய மேதையா உருவான மாதிரி நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள்ல நம்ம நாட்டுல ஒரு ராமானுஜன் வந்து ஹரிஸ்வரன் உருவலதான் உருவாகுவார் நினைக்கிறேன். ஆமா தானே? தெரியுமா ராமானுஜன் யாருன்னு?
2: இல்ல
0: இன்னும் தெரியலையா? நீங்க பாருங்க, அவரு பக்கத்துல நீங்க தான் இருக்க போறீங்க மலேசியால. அம்மாட்ட கேக்கணும். முடியுமா? முடியும். முடியும் சொல்லுங்க.
2: முடியும்.
0: பாடல் கேக்கலாமா?
2: பாடல்
0: கேப்போம்.
2: கேப்போம்.

0: விட்டு பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அடித்து பதையைகள்
1: அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையை

0: அந்த மாதிரி தனி ஒருவன் இல்ல, இந்த குட்டி ஹீரோ வந்து சாதிச்சிருக்கிறாரு. சென்னையில் நடந்து முடிந்த 7வது அபக்கஸ் போட்டியில 10,000 மாணவர்கள் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் பள்ளி மாணவனாக இருந்து முதல் நிலையில் ஹரிஷ்வனன் சரவணன் வந்து நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. இவர் ஸ்ரம்பான் சுங்காய் தோட்ட தமிழ் பள்ளியில் 2 ஆண்டில் பயின்று கொண்டிருக்கின்றார். சரி ஹரிஷ்வனன், இந்த போட்டியை தவிர்த்து இதற்கு முன்னதாக நீங்க வந்து தேசிய அளவில் நடைபெற்ற அதே அபக்கஸ் போட்டியில முதல் நிலையில வந்து ரேங்க் 1 தேர்ச்சி பெற்று டீன் லிஸ்ட்ல இடம் பெற்றீங்க. அதற்கு பிறகு அனைத்துலக அளவுல சிறப்பு விருதும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, தங்கப்பதக்கமும் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? நீங்க எப்படி வந்து பிராக்டீஸ் பண்ணுவீங்க, பயிற்சி செய்வீங்க? அதாவது ஒவ்வொரு நாளும் காலையும் இரவுமே வந்து நீங்க செட் செட்டா வந்து பயிற்சி செய்றீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை செட்ஸ்ங்க நீங்க செஞ்சு முடிப்பீங்க? 2. ஐயோ, அது குட்டி விரல்ல 2 காட்டுறீங்க. எண்கள்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு கணிதம். நம்பர்ஸ், எண்கள் பிடிக்குமா? பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: எவ்வளவு பிடிக்கும்?
1: பிடிக்கும்.
0: சரி, இன்று காலையில கூட இந்த கணித மேதை என்ன செய்திருக்காருன்னா, துபாய் இணைய UAE இந்த மேத்ஸ் போட்டியில வந்து அதாவது முதல் அந்த பங்கேற்பு சுற்றுல பங்கெடுத்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அதாவது நமக்கு ஒவ்வொரு சாதனையாளர்களும் வித்தியாசமான சாதனைகள் எல்லாம் படைப்பாங்க, ஆனா உண்மையிலேயே ஹரிஷ்வனன் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். பாருங்க, இன்று ஹெலோ மின்னலுக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர் ஒரு சாதனைக்கு வந்து தன்னை தயார்படுத்தி கொண்டு தான் வர்றாரு. இதற்கு அடுத்தபடியாக அவர் என்ன முயற்சி செய்யறோம்னா, உலக சாதனை புத்தகங்கள், அந்த மாதிரி லண்டன் சாதனை புத்தகங்கள் அப்படின்னு பல முயற்சிகளை ஈடுபட்டு வருகின்றார். இவருடைய அம்மாவிடம் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது பொதுவாக அப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்கு அந்த உலகத்தை காட்டுவாங்க இல்லையா, ஆனா வந்து இவர்களுடைய குடும்பத்தில் ஹரிஷ்வனன் தான் அவங்க அப்பா அம்மாவை வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இப்ப சென்னைக்கு அவங்க போனதும் இவர் மூலமாக தான் முதன் முதல போயிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது ஹரிஷ்வனன் உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு கண்ணா? எப்படி இருக்கு? ஆமா, இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும் சரியா? அந்த மாதிரி ட்ராஃபி கொண்டு வந்திருக்கீங்களே, அந்த மாதிரி நிறைய நீங்க சேர்க்கணும். முடியுமா? முடியுமா?
1: முடியும்.
0: அதுதான் எங்களுக்கு வேணும். யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல போறீங்க, தேங்க்ஸ் சொல்ல போறீங்க?
1: My school teachers, my principal, my friends, and my party, and my big auntie and a small auntie, all family, she takes all my family, all my students, all my teachers, all my principals, and a whole Sangha school.
0: பாட்டி இருக்காங்களா?
1: பாட்டி இருக்கு.
0: பாட்டியை ரொம்ப பிடிக்குமா? பாட்டி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்களா?
1: நல்ல படிக்கணும், நல்ல நல்ல முயற்சி இருக்கணும்,
0: நல்ல முயற்சி இருக்கும், நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. பாட்டி கூட விளையாடுவீங்களா கேம்ஸ் எல்லாம்?
1: இல்ல, கேம்ஸ் இல்ல. தம்பி
0: கூட விளையாடுவீங்களா? ஏன் பாட்டி கூட விளையாட மாட்டீங்க? நீங்க படிக்கிறீங்களா?
1: நான் படிக்க என்ன கேம்ஸ்
0: இப்படிதான் இருக்கணும். அதாவது படிக்கிற பிள்ளைக்கு இதான் அழகு, ஆனா அப்பப்போ விளையாடணும் சரியா? பாட்டி இருக்காங்களே, அப்புறம் பெரிய அத்தை இருக்காங்க, சின்ன அத்தை இருக்கிறாங்க, அவங்களும் எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா? ஆமா, இப்போ வானொலியில உங்களுடைய குரலை கேக்குறப்ப அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களே, உங்களை மாதிரியான உங்களுடைய நண்பர்கள், குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு டிப்ஸ் கொடுக்கறன்னா என்ன கொடுப்பீங்க? உங்களை மாதிரி அவங்களும் வந்துட்டு வெற்றி பெறணும்னா,
1: Everybody go Abacus class every Wednesday. You can be genius, you can be intelligent kids, after that you can go any abacus class, go lot of competitions, that means multi panno proud, prouder you go, be pencil of Malaysia, India, everything.
0: பரவாயில்லையே, நீங்க பேச்சு போடியில கலந்து கொள்ளலாம் சரியா? நல்லா பயிற்சி எடுத்து ஒரு நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் நீங்க போறீங்க, அங்க போய் நீங்க திறன்பட பேசுறீங்க, அதை நாங்க காதுபட கேட்கணும். அதாவது நம்முடைய ஹரீஸ்வரன் என்ன சொன்னா, அபகஸ் அந்த வகுப்புக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களாலையும் அவர் மாதிரி ஒரு கணித மேதையா வர முடியும், நிறைய போட்டிகள்ல பங்கெடுத்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கலாம் அப்படின்னு இந்த இரண்டாம் ஆண்டில் பயின்று கொண்டே இவ்வளோ உயர்ந்து யோசிச்சிருக்கிறாரு ஐஸ்வரன். நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணும், கடவுள் உங்களுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கறதுக்கு ஹெலோ மின்னோட வாழ்த்து சரியா?
1: ஓகே,
0: பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பாத்திருக்கீங்களா இது மாதிரி வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? உண்மையாவே வந்து பயங்கர கெட்டிக்காரரா தான் இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த இந்த நிகழ்ச்சி ஷோ பிடிச்சிருக்கா?
1: அந்த ஷோ உண்மை புரியுது.
0: அக்கா பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? உங்களை எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதாவது பேச முடியாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் பேச என்னங்க, நான் கணித மேதையாவே ஆவேன்னு சொல்லி 10,000 பேருக்கு மத்தியில் முதல் நிலையில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்ஸ், ஆசிர்வாதம். தொடர்ந்து சாதிக்கணும் சரியா? மீண்டும் சந்திக்கலாம், பாய்.

0: சரி, உங்களுக்காக நாங்க காலையிலே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாங்க, மின்னலுடைய புதிய பாடல் இன்று வெளியீடு காண்கின்றது. நம்முடைய உள்ளூர் கலைஞர்களோடு இணைந்து மின்னல் குடும்பம் இன்னும் சிறிது நேரத்துல இந்த மின்னலுடைய புத்தம் புதிய பாடலை வெளியீடு செய்ய போகின்றோம். அங்குள்ள நேரடி நிலவரங்களோடு கிஷன் அழைப்பில் காத்திருக்கின்றார். வணக்கம் கிஷன்.
1: வணக்கம் பிரீசா. வணக்கம் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: நலம் கிஷன்.
1: உள்ளூர் இந்திய படைப்பாற்றல் துறை வலுவூட்டல் நிகழ்ச்சியும் மின்னல் வானொலியின் புதிய பாடல் வெளியீட்டு விழாவும் நடந்துட்டு இருக்கு.

0: எனக்கு ரொம்ப தூரம்லாம் இல்ல, உள்ளூர் இந்திய படைப்பாற்றல் துறை வலுவூட்டல் நிகழ்ச்சியும் மின்னல் வானொலியும் புதிய பாடல் வெளியிட்டுள்ளாவும் வந்து ரொம்ப உற்சாகத்தோட நடந்துட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியானவருக்கு நம் நாட்டின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், படைப்புலகை சார்ந்த பலர் வந்து ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு கலந்துருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கலைஞர்கள் வந்து ஒன்றா பார்க்கும் போது அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்ல. உங்களால பாக்குறீங்கன்னா அங்க இருக்கீங்க, நாங்க இங்க பாக்குறோம், அதனால நாங்க தொடர்ந்து நீங்க கேளுங்க. கொஞ்ச நேரத்துல வந்து மின்னல் வானொலியின் சார்பில் அறிமுக உரை வந்து நடக்க போகுது. பினாஸ் சார்பில் வந்து உரை நடக்க போகுது. அதனைத் தொடர்ந்து அனைவருமே வந்து அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மின்னல் வானொலியின் புதிய பாடல் அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட போறோம். நம்முடைய வானொலி பிரிவு தலைவர் திரு சைஃபுசாமான் யூசப் அதிகாரப்படியாக வெளியிடுவார். அதற்கான கிமிக் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவும் நிகழ்ச்சி வந்து இடம்பெற போகுது. நேயர்கள் வந்து அந்த காணொலிகளை வந்து மின்னல் சமூக வலைதளங்கள்ல தாராளமா பாக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா மை கிரியேட்டிவ் வெஞ்சர், தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் பினாஸ், அப்புறம் இன்டெலக்சுவல் ப்ராபர்ட்டி கார்பரேஷன் ஆஃப் மலேசியா மைபோ, இந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் வந்து கலைஞர்களுக்கான கடன் உதவி, மானிய வாய்ப்புகள், கலைத்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்துக்க போறாங்க. இப்போ நம்ம கூட வந்துட்டு ஒரு கலைஞர் இருக்கிறாரு, அவரோட நம்ம தொடர்ந்து பேசலாம். பேசலாம் இந்த நிகழ்ச்சியோட எதிர்பார்ப்பு அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா?
1: நிச்சயமாக கொடுங்க.
0: கிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து பேச போறாரு.
1: வணக்கம் கிரி.
2: வணக்கம் திரேஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். நல்லா போயிட்டு இருக்கீங்க ஈவன், ரொம்ப உற்சாகமா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு இந்த ஈவன். தேங்க்யூ டு மின் எஃப்எம், தேங்க்யூ டு ஆர்டிஎம், தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹூ ஜாயின்ட் அஸ் வெல். நம்மளோட பினாஸா இருக்கட்டும், மைபியோவா இருக்கட்டும்.
1: சரி கிரி, நீங்க சொல்லுங்க. உங்களை போன்ற கலைஞர்களை கொண்டாடுறதுல மின்னல் எஃப்எம் இன்றைக்குமே வந்து பெருமை கொள்வது இல்லையா? இன்றைக்கு மின்னல் குடும்பம், உங்களுடைய கலைஞர்கள் குடும்பம் எல்லாம் இணைந்து ஒரே இடத்துல இருக்கும் போது இந்த ஒரு தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: இது வந்து கூட ரொம்ப நன்றி செஞ்சிருக்கு. ஆனா இது நிறைய நிறைய நிறைய ஒண்ணு நம்ம செய்யணும். எல்லா ஒன்று ஒற்றுமையா வந்து எல்லாம் யூனிட்டியோட வந்து
1: நிச்சயமாக அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தான் இன்றைய இந்த ஒரு ஒன்று கூட சின்ன நிகழ்ச்சி இடம்பெற போகின்றது. நம்முடைய நேயர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிரி ஒட்டுமொத்த நம்ம உள்ளூர் கலைஞர்கள் சார்பாக இந்த நிகழ்விலிருந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கிரி?
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
2: எல்லாரும் continue to support Malaysian music artists, Malaysian Tamil வந்து கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நன்றி நன்றி கிரி.
0: அவரு
1: வந்துட்டு அவரா வர நேரம் நீங்க பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களா? கிஷன், உண்மையை சொல்லணும் கிஷன், நீங்க இந்த வேலையை செய்வீங்க.
2: உள்ளூர் இந்திய கலைத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் இந்த நிகழ்ச்சியின் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்க போறேன் கொஞ்ச நேரத்துல. நன்றி திரேசா.
1: நன்றி கிஷன், நன்றி. நேர்களே, இப்போ ஆட்சியம் அங்காசாபுரியில் இருக்கிற இங்க இருக்கிற அரங்கத்தில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்த நிலவரங்களோடு அங்கிருக்கும் நிலவரங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம்.

வணக்கம். மின்னலின் நிறைவு பகுதிக்கும் வந்துவிட்டோம். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரோயிசா லாசாரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கிறாங்க அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்று மின்னலின் புதிய பாடல் வெளியீடு காண்கின்றது. நம்முடைய உள்ளூர் கலைஞர்களோடு சேர்ந்து மின்னல் குடும்பம் இணைந்து வெளியிட போகின்றது. என்ன பாடல், எப்படி இருக்க போகின்றது என்பதை உங்களுக்கு நாங்க மிக விரைவில் ஒளிபரப்பு செய்வோம். கேட்டுட்டு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே. இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மின்னல் சமூக வலைதளங்களை போய் பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு. சரிங்களா, இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு நானும் அங்க போய் சேர போறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மக்கள் நிகராளிகள் பொதுமக்கள் மத்தியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதிகளில் மெதுவோட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் 5 கிலோமீட்டர் தூர ஓட்ட முன்னெடுப்பை தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானும் ஆசியானும் தொழில்நுட்பம், ஆற்றல் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சூஃபியான் ஜூசோ கூறினார். உலகளாவிய பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் வட்டாரத்தின் மேல்திறனை வலுப்படுத்த அது அவசியம் என்றார் அவர். இப்போ சுங்காய்பாரி அடுக்குமாடி குடியிருப்பில் 14 வயது 2 பள்ளி மாணவிகள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் என பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் மொமர் அல்வி ஜைனல் அபிடின் தெரிவித்துள்ளார். தடயவியல் சோதனைக்காக அவர்களின் உடல்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அது குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது என்றார். அமெரிக்காவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது பல பில்லியன் டாலர் தண்டத்தை நியாயமற்ற முறையில் ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சாடியுள்ளார். ஏப்பிள், மேட்டா, அமேசான், கூகுள் ஆகிய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களை சுட்டிக்காட்டிய அவர், இதற்கு பதிலடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது இறக்குமதி வரிகளை விதிக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். கருங்கடலில் இம்மாதம் 18ஆம் நாள் பயணித்த எம்பி ஒமோர்ஃபி சரக்கு கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்திய வெளியுறவு அமைச்சு இதனை உறுதிப்படுத்தியது. அக்கப்பலில் இருந்த 10 மாலுமிகளுள் 3 இந்தியர்களாவர். விளையாட்டு. 2026 ஆசியன் கிண கார்பந்து. இன்று யங்கூன் துவுனா அரங்கில் நடைபெறும் பி குழுவுக்கான தொடக்க ஆட்டத்தில் மியான்மாருக்கு எதிராக களமிறங்கும் ஹரிமவ் மலாயா அணியினர் வலுவான மன உறுதியை கொண்டிருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மியான்மர் ரசிகர்களுக்கு மத்தியில் விளையாடும் சூழல் தேசிய அணிக்கு முதன்மை சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முன்னாள் ஆட்டக்காரர் சயத் அட்னி சயத் ஹுசேன் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோட உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே சில பாடல்களுக்கு பிறகு இஸ்லாமிய விருட்சம் இடம்பெற உள்ளது. அந்த நிகழ்ச்சியையும் கேட்டுருவோம். இப்ப வாங்க, பரத் கே ராஜேஷ் கொண்டு வரும் பாடல்.

காலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஃதலில் அம்பியாயில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மைன். அம்மா பாத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் அண்ணல் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்த அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், இறை நேசர்களான அவுலியாக்கள், நாம் நம்மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பான நேயர்களே, இவ்வார தலைப்பு இன்றைய சூழலில் இளம் தம்பதியரின் குடும்ப வாழ்க்கை. அன்பான நேயர்களே, திருமணம் செய்து கணவன் மனைவியாக கைகோர்ப்பவர்கள் கடைசி வரை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுவார்கள். மணமக்களை வாழ்த்துபவர்கள் கூட இதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் பல்வேறு காரணங்களால் பல தம்பதியர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக அமைவதில்லை. முக்கியமாக புரிந்துணர்வில் ஏற்படும் கோளாறுகள் இதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. கணவன் மனைவிகள் என்ற அந்த உன்னத உறவுக்குள் போலியாக வாழ்பவர்களும் உண்டு. கணவன் மனைவியாக வாழ்க்கை சிறக்க இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றது. மனித வாழ்க்கையில் பிரித்து பார்க்க முடியாத இந்த திருமணம் ஏன் சில நாட்களில் கசக்க துவங்குகின்றது? இதற்கு காரணம் என்ன? இன்பமான வாழ்க்கை அமைய என்ன வழிவகைகள் இருக்கின்றன என்பதை குறித்து மார்க்கம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போம். இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமானால் முதலில் முக்கியமான ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இருவரும் தவறு செய்பவர்களே என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தாம் எதிர்பார்த்த அளவிற்கு முழுமையாக யாரும் இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக பெண்கள் தாம் எதிர்பார்த்த அளவிற்கு இருப்பது மிக கஷ்டம்தான். அவர்களிடம் பல குறைகள் நமக்கு தென்படலாம். அப்போது நாம் பொறுத்து கொண்டு அவளிடம் இருக்கும் மற்ற நற்பண்புகளை எண்ணி திருப்தி கொள்ள வேண்டும். அப்பெண்ணிடம் இருக்கும் சில குறைகளை கூட நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரலாம். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, பயின் கரிஹ்துமூஹுன்ன ஃஅஸா அன் தக்ரஹு ஷைஆ, அவர்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள். நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை அமைத்திருப்பான். சிறு சிறு உதவிகள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பு அதிகரிக்க மனைவி வீட்டு வேலைகள் செய்யும் போது அவளுக்கு துணையாக இருந்து உதவ வேண்டும். சிறு சிறு வேலைகள் உதவிகள் வீட்டிலே செய்ய வேண்டும். இது போன்ற காரியங்களில் மனைவியுடன் ஈடுபடும் போது சிறு சிறு உதவிகள் செய்வதால் கணவன் மீதுள்ள அன்பு மேலும் அதிகரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான உதவிகளை செய்து வந்துள்ளார்கள். நான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன வேலை செய்து வந்தார்கள் என்று கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டாருக்காக வீட்டு வேலைகளை செய்து வந்தார்கள். தொழுகை அறிவிப்பை, பாங்கு சப்தத்தை செவியுற்றால் தொழுகைக்கு புறப்பட்டு விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வேலை செய்வார்களா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், தனது ஆடையை தைப்பார்கள், கிழிந்த செருப்பை தைப்பார்கள், வீட்டில் ஆண்கள் செய்ய முடிகின்ற வேலைகளை செய்வார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டில் ஆண்கள் செய்ய முடிந்த வேலைகளை செய்து தம் மனைவியருக்கு உதவியாக இருந்துள்ளார்கள். அவர்களுக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தும் தம் குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கியது அவர்களின் சிறந்த பண்பாட்டை காட்டுகின்றது. இறை தூதர் அவர்களே இவ்வாறு நடந்திருந்தால் நாம் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வாறு செய்யும் சிறு சிறு உதவிகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நமக்குள் சில ஈகோ என்ற அந்த பிரச்சனையால் நாம் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதனால் நமக்குள் கருத்து வேறுபாடுகள் சுலபமாக ஏற்பட்டு விடுகின்றன. அதேபோன்று மனைவிக்கு அன்பாக நாம் ஊட்டிவிடும் அந்த உணவும் கூட நமக்கு நன்மையாக அமைகின்றது. சாப்பிடும் போது மனைவிக்கு ஒரு கவள உணவையாவது ஊட்டிவிட்டால் கணவனின் மீதுள்ள அன்பை அதிகரிக்க செய்வதோடு இறையருளையும் பெற்றுத்தரும். உன் மனைவியின் வாயில் ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவு உட்பட அல்லாஹுவின் திருப்தியை நாடி நீ செலவழிப்பதற்கு கூலி வழங்கப்படாமல் இருக்காது என்று நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு இறைவிலைக்கு பிறகு

0: நேயர்களே, மனைவிக்கு நாம் எல்லா சூழ்நிலைகளையும் உதவியாக இருக்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை மலரும், சிறப்பாகவும் கணவன் மனைவி உறவுக்கு மத்தியில் அன்பு பாசம் ஏற்படும். பொதுவாக பெண்கள் மாதவிடாய் காலத்திலே சில நேரங்களிலே பலகீனமாக இருப்பார்கள். அந்த நேரத்திலே நம்மால் முடிந்த அளவு அதிகம் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. நான் மாதவிடாயுடன் இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் தலைமுடியை சீவி விடுவேன் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும், எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது எனது மடியில் சாய்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இஃத்திகாஃப் இருக்கும் போது அங்கிருந்தவாறே என் அறையின் பக்கம் தலையை காட்டுவார்கள். நான் அப்போது மாதவிடாயாக இருக்கும் நிலையில் அவர்களது தலையை கழுவுவேன் என்று அன்னை ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்கு எந்த அளவுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இந்த நேரத்தில் மட்டுமல்ல, ஒரு பெண் கவலையோடு இருக்கும் போது தனக்கு உறுதுணையாக யாரும் இல்லை என்று அவள் எண்ணும் போது அவளிடம் கணவன் இது போன்று நல்ல விதமாக உதவியாக நடந்து கொண்டார், நிச்சயம் கணவனிடம் மனைவியின் மதிப்பும் மரியாதையும் வைப்பாள் என்பதில் சந்தேகமில்லை. இல்லற வாழ்க்கை இனிக்க மார்க்கம் தடை செய்யாத விஷயங்களில் மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் விரும்பியதை செயல்படுத்த வேண்டும். இவ்வாறு செயல்படுத்தும் போது அவர்களின் ஆசை நிறைவேறுவதுடன் கணவன் மீதும் மதிப்பும் மரியாதையும் உயரும். உதாரணமாக, ஏதாவது ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுமாறு சொன்னால் அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். முடியவில்லை ஆனால் இன்னொரு நாளில் அழைத்து செல்வதாக கூறி அதன்படி நடந்து காட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதால் கணவன் மனைவி உறவு சீர்படும், சிறப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே நடந்து கொண்டார்கள். ஒரு பெருநாளின் போது சூடான் நாட்டவர்கள் போர் கருவிகளையும் கேடயங்களையும் வைத்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாகவோ அல்லது நான் கேட்டுக்கொண்டதற்காகவோ நீ பார்க்க ஆசைப்படுகின்றாயா என கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அவர்கள் என்னை தமக்கு பின்புறமாக என் கன்னம் அவர்களின் கன்னத்தில் படுமாறு நிற்க வைத்தார்கள். பிறகு அவர்களை நோக்கி, அர்பிதாவின் மக்களே, விளையாட்டை தொடருங்கள் என்று கூறினார்கள். நான் பார்த்து சலித்த போது, உனக்கு போதுமா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அப்படியானால் உள்ளே செல் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னிடத்தில் தனது அன்பு கணவர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக நடந்து கொண்ட விதத்தை பற்றி இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தமது மேல் துண்டால் மறைத்துக் கொண்டிருக்க பள்ளிவாசலின் மஸ்ஜிதின் ஈட்டி எரிந்து விளையாடிக் கொண்டிருந்த அபிசீனியர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நானாக சடைந்து விடும் வரை பார்த்து கொண்டே இருந்தேன். விளையாட்டுக்கள் மீது பேராவல் கொண்ட இளம் பெண் எவ்வளவு நேரம் வேடிக்கை பார்ப்பாள் என்பதை நீங்கள் மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விளையாட்டை பார்க்க ஆசைப்பட்ட போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடையாக இருக்கவில்லை. மாறாக, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக தாமும் பார்த்ததுடன் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தன் தோளை விளையாட்டை பார்க்கும் சாதனமாக மாற்றிக் கொடுத்தார்கள். இப்படி இறை தூதராக இருந்தும் அவர்கள் அவர்களுடைய மனைவியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்திருக்கின்றார்கள். இன்று இளம் தம்பதியினர் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து விடுவது, அவர்களுக்குள் இது மாதிரியான சிறு சிறு பிணக்குகள் ஏற்பட்டு பிரிந்து விடுவதற்கு முக்கிய காரணங்கள் நவீன வாழ்க்கை முறை, பொறுமையின்மை, குடும்ப தலையீடு மற்றும் தவறான புரிதல்கள் ஆகும். இதற்கான தீர்வை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அதனையே குறிப்பிட்டு காட்டுகின்றான். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமேயானால் அவர்களை சமரசம் செய்து சேர்த்து வைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பிரித்து விடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எனவே இப்படி அல்லாஹும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை இனிக்கும், சுரக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இடம்பெற்றது இஸ்லாமிய விருட்சம். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை, புதுமை, இனிமை. இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சித்தாரா கிருஷ்ணகுமார் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ.
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

இத்தனை பொண்ணு அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். அனு ராகப்படி இயக்கத்துல பிரபாஸ் நடிக்கும் பகுஜி திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உலகம் முழுவதுமே திரையரங்குகள்ல வெளியாக போகுது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சார்பில் நவீன் ரவிசங்கர் மற்றும் டி சீரீஸ் நிறுவனத்தின் புஷன்குமார் பார்த்தீங்கன்னா இணைந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய சண்டை காட்சியை வந்து பின்னணியாக கொண்டு வெளியிட்டுள்ள புதிய போஸ்டரை வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பகிர்ந்து வராங்க. நடிகர் பிரபாஸ் நீண்ட முடியுடன் வந்து காயங்கள் நிறைந்த தோற்றத்தில் காட்சி அடிக்கிறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சவுதி அரேபியா முழுவதும் மேற்காசிய போர் விரிவடைந்து வரும் நிலையில் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை அந்த வளைகுடா நாடு குறிவைப்பதாக குற்றம் சாட்டிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹூட்டி கிளர்ச்சிக்காரர்கள் அதற்கு பதிலடி கொடுப்பதாக எச்சரித்துள்ளனர். உலகின் முதன்மை எண்ணெய் உற்பத்தி நகரமான ஹொடெய்டாவிற்கு கடல்வழி முற்றுகையை அறிவித்து அதன் கப்பல்களை தாக்கியதை தொடர்ந்து ரியாட் ஹூட்டி இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதில் இருவர் காயமடைந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உலகின் முக்கிய கடல்வழி கப்பல் போக்குவரத்து செயல்பாடுகள் சீரற்ற போக்கை காட்டுவதாக பன்னாட்டு கடல்சார் கண்காணிப்பு தளம் மெரின் டிராபிக் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை சரிந்துள்ள வேளையில் பப் எல் மண்டே நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அத்தளம் குறிப்பிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக 6 கப்பல் பயணங்கள் மட்டுமே உறுதி செய்யப்பட்டுள்ளன. அந்த 6 கப்பல்களில் 5 ஈரான் நிர்ணயித்த ஒருவழி பாதையை பயன்படுத்தின. இவேடை பப் எல் மண்டேப் நீரிணையை 49 கப்பல்கள் கடந்து சென்றது உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் தடைகளுக்கு உட்பட்ட 5 கப்பல்களும் நடமாட்டத்தை கண்காணிக்க முடியாத 4 கப்பல்களும் அடங்கும் என மெரின் டிராபிக் தரவுகள் காட்டுகின்றன. கடந்த மாதம் வெனிசுலாவை உலுக்கிய நிலநடுக்கங்களில் உயிரிழந்தவர்களுக்காக நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளிலும் தலைநகர் கராகாசிலும் மக்கள் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். லா குவெய்ராவில் அழிந்த ஒரு கட்டடத்தில் தங்கள் உறவினர்களை தேடி மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தன்னார்வலர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அங்கு செலுத்தப்பட்ட மௌன அஞ்சலிக்காக தங்கள் பணியை இடைநிறுத்தம் செய்தனர். ஜூன் 24 7.2-7.5 பதிவான இரட்டை நிலநடுக்கங்களில் 5,546 பேர் பலியானார்கள். 17,000 அதிகமானோர் காயமடைந்தனர். மேலும் பலர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. 23,000 பேர் வீடுகளை இழந்தனர். இதனிடையே வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவின் சர்ச்சைக்குரிய 2024 தேர்தல் வெற்றியின் காரணமாக துண்டிக்கப்பட்டிருந்த தூதரக உறவுகளை பெருவும் வெனிசுலாவும் மீண்டும் தொடங்கவுள்ளன. தேர்தல் ஆணையம் அப்போதைய அதிபர் மடுரோவை வெற்றியாளராக அறிவித்திருந்த நிலையில் வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரையே வெற்றியாளராக லீமா அங்கீகரித்ததை தொடர்ந்து 2024 கராகாஸ் இருதரப்பு உறவை துண்டித்தது. 13th ஸ்டார்ஷிப் விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிக எடையிலான அந்த ராக்கெட் வாஷிங்டன் நேரப்படி மாலை 5:51 ஏவப்பட்டதாக அது கூறியது. அத்திட்டம் 3 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. முதல் முறை ஏவப்பட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக 2 முறை நிறுத்தப்பட்டதாக அது குறிப்பிட்டது. அமெரிக்கா உடனான கலந்தாய்வில் ஈரான் இதுவரை இல்லாத அளவு மிகுந்த தீவிரத்தன்மையை வெளிப்படுத்தி வருவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய இராணுவ தாக்குதலை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து அவர் எந்த முடிவையும் வெளியிடவில்லை என்று அனடுலு குறிப்பிட்டது. இதனால் வரை இல்லாத தீவிரத்தன்மையை தற்போது ஈரான் வெளிப்படுத்துவது குறித்து மட்டுமே ட்ரம்ப் கருத்துரைத்துள்ளார். அமைதி உடன்பாடு எட்டப்படுவது குறித்த தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு அமெரிக்க தடகள போட்டி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நுவாலேல்ஸ் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் 9.79 உலக சாதனையாக பதிவு செய்து 3rd பட்டத்தை கைப்பற்றினார். மூத்த தடகள வீரர் ரானி பேக்கர் 2rd இடத்தையும் கெனி பெட்னெரிக் 3rd இடத்தையும் பிடித்தனர். இருவருமே 9.88 பதிவு செய்தனர். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

முட்டை கலக்கி அப்படின்ற பாடலை தொடக்கமாக கேட்டு வரலாம்.

0: சரி, தற்போது பார்த்தீங்கன்னா இங்க மின்னல ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலைஞர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில இருந்து கிஷன் இதனை சார்ந்து நிறைய தகவல்களை வழங்கியிருந்தாரு. கிஷன், அங்க நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க.
1: வணக்கம் அஸ்வினி, வணக்கம் நேர்களே. தற்போது நான் ஆடிட்டோரியம் சீராமணி விஸ்மா ரேடியோல இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இருந்து நேரடியா கூட இணைஞ்சிருக்கேன். ப்ரோக்ராம் போமர் கத்தானி கிரியேட்டிவ் வித்தியாசம் பத்தான் மஜ்ஜித் லுசரன்லாகும் உள்ளூர் இந்திய படைப்பாற்றல் துறை வலுவூட்டல் நிகழ்ச்சியும் மின்னல் வானொலியின் புதிய பாடல் வெளியீட்டு விழாவும் ரொம்ப உற்சாகத்துடன் நடந்துட்டு இருக்கு. இங்க உங்களுக்கு சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். நம் நாட்டின் பல்வேறு துறைகளை சார்ந்த பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், படைப்புகளை சார்ந்த பலர் வந்து ஆர்வத்தோடு நிகழ்ச்சி வந்து கலந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தொடக்கமா வந்து பேராளரின் பினாஸின் பணிகள் குறித்து விளக்கம் அளிச்சிருந்தாரு. அதனைத் தொடர்ந்து மை கிரியேட்டிவ் பெஞ்ச் கலைஞர்களுக்கான கடன் உதவி, மானிய வாய்ப்புகள் மற்றும் கலைத்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு தகவல்களை அதன் பேராளர் வந்து பகிர்ந்திருந்தாங்க. இப்போ நம்முடைய வானொலி பிரிவு இயக்குனர் சைபுசாமான்
0: ஒன்பது
1: 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

மின்னலமின் புதிய பாடலை நாம கேட்டிருந்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோங்க. பல புதிய பரிணாமங்களோடு மின்னலமுடைய பாடல்களை இதுவரையிலும் நாம கேட்டிருப்போம். இன்றைக்கு நாம கேட்ட பாடல் இப்போ நம்முடைய புதிய பாடல், இந்த ஆண்டுக்கான பாடல். சரி, நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாம வந்து இன்னும் நிறைய கதைகள் பேச போறோம். அதற்கு முன்னதாக சில விறுவிறுப்பான பாடல்களை கேட்டு வரலாம் வாங்க.

0: ராஜு தேவன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் நாம கேட்டிருந்தோம். இனிமையான பாடல். இப்ப கொஞ்சம் விறுவிறுப்பா பாடல்களை கேட்க போறோம். நீங்க யாருக்காவது பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: என்ன தலை அழகா எழுத்தாணி மூக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போறவர
2: போ

0: இன்றைய இளமை உல்லாசத்தில் நீங்களும் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேகலா அழைப்புல இருக்காங்க. மேகலா எப்படி இருக்கீங்க? அந்த பக்கம் வானிலை எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை அழுது கொண்டே இருக்கிறது.
0: மழை அழுது கொண்டே இருக்கா? என்ன பண்ணீங்க அழ வைக்கிறதுக்கு?
1: என்ன
0: பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: முதல்ல மின்னலோட பாடல் அருமை.
0: ஆஹா, நன்றி நன்றி.
1: கவுண்டிங்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். விடுப்புறங்கன்னு.
0: ஆமா, இப்ப அந்த பாடல கேட்டதுல உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைச்சதா இல்லையா?
1: என்ன
0: பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு வந்து என் மகளுக்காக. அவங்க பேரு மலிசா. அவங்க வந்து எங்க கூட 6 மாசம் லீவ்ல இருந்துட்டு இப்ப அவங்களோட ஆசிரியர் பிராக்டிக்கலுக்காக கிளம்பிட்டாங்க. அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்களுக்காக ஆனந்தை அழை மீட்டுகிறாள் அந்த பாடல் வேணும் அஸ்வினி.
0: நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததா பாடலை கேட்கலாம் மலிசாவுக்காக.

இன்றைய நிகழ்ச்சியில் நேர்கள் நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப வந்து நம்மோட நிறைய நேர்கள் வந்து அழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா கோகிலா அழைப்புல இருக்காங்க.

0: மோட்டர்ல கார்ல டிரைவ் பண்ணும் போது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாரு. மோட்டர்ல போகும்போது ஹெல்மெட் போட மாட்டாரு, கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட மாட்டாரு, சிக்னல் லைட்டும் போட மாட்டாரு.
1: இப்படி சொல்லிட்டேன், வானொலியில அவரை பயங்கரமா மாட்டி விடுறீங்களே நீங்க.
0: ஆமா, நான் எவ்வளவு அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆனா கேட்க மாட்டாரு. நான் அவர் மேல உள்ள அக்கறையில தான் சொல்றேன். அவரோட ஹெல்த்துக்கும் அவர் ஹெல்த்தும் எப்பவுமே சேஃபா இருக்கணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். சோ அண்ணன் திரு ஆனந்த ஜோதி, பிளீஸ் என்னோட ரிக்வஸ்ட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அண்ணா, ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ சோ மச். இந்த பாடலையும் இந்த மெசேஜையும் உங்களுக்காகவே
1: உலகத்துல இருக்கிற இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு அண்ணனுக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் இது ஒரு நல்ல நினைவை, ஐயோ நம்ம பாதுகாப்பா இருக்கணுமே உணர்வையும் சேர்த்தே கொடுத்திருக்கோம். ரொம்ப நன்றி கோகிலா.
0: ரொம்ப நன்றி அஸ்வினி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு அடுத்ததாக எந்த நேர அழைப்பில் இருக்காங்க, யாருக்காக பாடலை விரும்பி கேட்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பரிசு கொடுக்கலாம் இருக்கீங்க?
1: பவித்ராவுக்கு வந்து நாங்க சட்டை, ஷூ, அப்புறம் ஸ்கூல் பேக் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா நாங்க இன்னைக்கு ரொம்ப பெருசா கொண்டாடல, பிகாஸ் மை ஃபாதர் இன் லா பாஸ் அவே பண்ணிட்டாங்க, ஒரு 2 மாசம் ஆகுது. பெருசா கொண்டாடல, சிம்பிளா தான்.
0: பரவாயில்ல, இப்ப நீங்க மின்னல்ல கொண்டாடுறதே ஒரு பெரிய கொண்டாட்டமா தான் இருக்கும்.
1: பவித்ராவுக்கு
0: என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: வாயாடி பெத்த பிள்ளை இருக்குல்ல, அந்த பாட்டு போடுறீங்களா?
0: வாயாடி பெத்த பிள்ளை ஆவுங்க. சரி, நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: வாயாடி பெத்த புள்ள பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, நேர்களும் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட தான் நம்ம பேச போறோம். அடுத்ததா சங்கீதா அழைப்புல இருக்காங்க. சங்கீதா சொல்லுங்க, இன்றைக்கு மதியம் என்ன சாப்பிடலாம் இருக்கீங்க?
1: மதியம் இன்று வந்து சைவமாதான் இருக்கு.
0: சரி சரி, நிச்சயமா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: இது வந்து என்னோட தங்கைக்கு ரொம்ப பிடித்த பாடு. ஆனா வந்து காதல் பாட்டுனால பரவாயில்லையா?
0: பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டோம். நீங்க என்ன பாடல் கேட்டாலும் நாங்க ஒளிபரப்புவோம்.
1: இரு கண்கள் சொல்லும் காதல் செய்தி, அந்த பாட்டு வந்து வேணும்.
0: சரி, நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததா பாடலை கேட்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நன்றி சங்கீதா.
1: நன்றி.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.
4: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

வந்து இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சியில் நம்மோடு பேச போறாங்க. என்னெல்லாம் பேச போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத இன்னும் சிறிது நேரத்துல 12 மணிக்கு மேல கதைப்போமா நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க. நம்முடைய இளைஞர்கள் பலரும் வந்து ரொம்ப திறமைசாலிகளா இருக்காங்க, புதிய புதிய விஷயத்த தொடங்குறாங்க. அது எல்லாத்தையும் கண்டெடுக்கும் ஒரு அங்கமாக தான் கதைப்போமா ஒலிபரப்பாக உள்ளது. 12 மணிக்கு மேல நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் ஆள்வள மேம்பாடு பன்னாட்டு அளவில் போட்டி ஆற்றலுடன் இருப்பதை உறுதி செய்ய இளைய தலைமுறையினர் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை கற்று தேர வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எனினும் அவர்கள் சமயம், நன்னெறி, கலாச்சார விழுமியங்களை தொடர்ந்து உறுதியாக பேண வேண்டுமென அவர் கூறினார். இஸ்லாம் மதத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் 3R எனப்படும் இனம், சமயம், ஆட்சியாளர் சார்ந்த எல்லை மீறிய உள்ளடக்கங்களை முகநூலில் பரப்பிய சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக அரச மலேசிய காவல்படை PDRM-இன் ஒத்துழைப்புடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MCMC குறிப்பிட்டுள்ளது. 16th நெகிருசம்பிலான் மாநில தேர்தலையொட்டி தேர்தல் பரப்புரை மற்றும் தேர்தல் இயக்க நடவடிக்கை தொடர்பான 345 விண்ணப்பங்களில் 322 அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு உட்பட்டு இருப்பதை உறுதி செய்ய காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் அஸ்வானி அஹமத் தெரிவித்தார். ஜப்பான் செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பான கலந்தாய்வு கட்டமைப்பை உருவாக்க உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அமெரிக்க, சீன நிறுவனங்கள் சார்ந்திருப்பதை குறைக்கவும் உள்நாட்டு நிறுவனங்களின் திறன்களை வலுப்படுத்தும் நோக்கிலும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக கேட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா வெளிப்படுத்திய எதிர்ப்பையும் மீறி ஐநா மனித உரிமை உயர் ஆணையராக வோல்கர் தர்க் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வரும் October 12 முதல் 2030 வரை அவர் அப்பொறுப்பில் நீடிப்பார் என எனடலோ செய்தி வெளியிட்டுள்ளது. விளையாட்டு. மலேசியா மீண்டும் Formula 1 பந்தயத்தை ஏற்று நடத்துமா என்பது குறித்த முடிவு இளைஞர் விளையாட்டு அமைச்சு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அப்போட்டியை மீண்டும் நடத்த வாய்ப்புள்ளதாக பெட்ரோனாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: மின்னலின் இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து தர்ஷு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த தர்ஷு யாரு, அவங்க முழு பெயர் தான் என்ன, நிஜமாவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைய கதைப்பூமா அங்கத்தில் நாம பேசி தெரிந்து கொள்ள போறோம். வணக்கம் தர்ஷு, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அஸ்வினி. மின்னல் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே வந்துட்டு வணக்கம்.
1: எப்படி பதட்டமா இருக்கீங்களா உள்ளுக்குள்ள?
2: ரொம்பவே பதட்டமா இருக்கேன்.
1: கை நடுங்கறத பார்க்கும் போதே தெரியுது,
2: அதிகமா குரல் நடுக்கவும் தெரியும்.
1: சரி சொல்லுங்க தர்ஷு, உங்க உண்மையான பெயர், முழு பெயர் என்ன?
2: சோ என்ன முழு பெயர் பாத்தீங்கன்னா தரிஷினி, அப்பா பேர் சேகர். 24 வயது. கல்வி வகையில பாத்தீங்கன்னா பேச்சுலர் இன் எடுகேஷன், டுவல் டிகிரி வச்சிருக்கேன். சோ மேஜர் இன் தெசு அண்ட் மைனர் வந்துட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்.
1: சரி, எப்படி இவ்வளவு தொடக்க காலத்திலேயே, இவ்வளவு சிறு வயதிலேயே நீங்க வந்து 2 டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படி சொல்றீங்க?
2: எஸ்பி முடிச்ச கையோடய வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்சர்ன் என்னன்னா, நம்ம படிக்கிற பல்கலைக்கழகத்துல நம்மளோட சர்டிபிகேட் வேல்யூவா இருக்குமா, அந்த துறையை சார்ந்து நம்ம போகும்போது இந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க ரெக்கக்னிஷன் இருக்குமான்றது நான் ரொம்ப வந்துட்டு யோசிச்சேன்.
1: சரி,
2: சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு செகி யூனிவர்சிட்டியில படிச்சேன். அண்ட் செகி யூனிவர்சிட்டியோட டுவல் டிகிரியோட ரெக்கக்னிஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குவாலிட்டியா வந்துட்டு சர்வேல கண்டுபிடிச்சேன். சோ ஆஃபர் பண்ணாங்க, பிகாஸ் எஸ்பிஎம் தேர்தல் தேர்ச்சியில வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு.
1: சரி,
2: சோ ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு அங்கேயே வந்துட்டு என்னோட டிகிரி ப்ரோக்ராமையும் நான் வந்துட்டு கண்டினியூ
1: பண்ணிட்டேங்க. சரி தர்ஷு, இதற்கெல்லாம் போறதுக்கு முன்னதா உங்களுடைய சிறு வயது காலகட்டம், தொடக்க காலகட்டம், பெற்றோர்கள், உங்களுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் இருக்காங்களா, இதை பத்தி எல்லாம் முதல்ல சொல்லுங்க. இங்க தொடக்க காலகட்டம், இங்க பள்ளி படிச்சுங்க, இதெல்லாமே.
2: நான் வந்துட்டு கிளைங்ல இருந்து வரேன். சோ ஃபேமிலி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு குட்டி ஃபேமிலி, அப்பா அம்மா ஒரு அண்ணன், அவ்வளவுதான். சோ வீட்டுல நான் தான் கடைக்குட்டி. ஆனா கடைக்குட்டின்றதுக்கு செல்லம் எதுவும் இல்ல.
1: இல்ல அது ஒண்ணு, இந்த கடைக்குட்டின்னு எல்லாரும் வர வர செல்ல பிள்ளைன்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அது வந்து ஊர் ஏமாத்துறது,
2: படத்துல மட்டும் தான் நடக்கும்.
1: சரி,
2: சோ ஃபேமிலி வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அம்மா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் என்னையும் அண்ணனுமே வந்துட்டு வளர்த்தாங்க. சோ அப்பா அம்மாக்கு அந்த அளவுக்கு வேலை, வீடு, பிள்ளைங்க இப்படிதான் இருந்தாங்க. அவங்களுமே வந்துட்டு ஃபைனான்சியலி கஷ்டப்பட்டாங்க. அண்ட் எக்ஸ்போஷரும் பெருசா கிடையாது. சோ அவங்கனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா எனக்கும் எங்க அண்ணனுக்குமே கொடுத்தாங்க. சோ நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுல தோமே ஜெரி
1: தான்,
2: நடுவில் ரெஃப்ரியா வருவாங்க. சோ நிறைய சண்டை போடுவோம், பட் அந்த அளவுக்கு இப்ப பாசமாவும் இருக்கும். வேற ஸ்கூல் படி பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தேசிய வகை ஹைலண்ட்ஸ் தமிழ் பள்ளியில படிச்சேன், என்னுடைய ஆரம்ப பள்ளி. அதுக்கப்புறம் இடைநிலை பள்ளி வந்துட்டு எஸ்எம்கே பத்து உஞ்சோல். சோ படிக்கும் போது அதிகமா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தாங்களா, ஸ்கூல் படிக்கிற தர்ஷுவா இது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸ்கூல் டைம்ல ரொம்ப அமைதியா இருப்பேன்.
1: என்ன சொல்றீங்க,
2: ரொம்ப ரொம்ப அமைதி. கிளாஸ்க்கு போவேன், வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தேன். சுட்டி தானோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல ரொம்பவே குறைவுதான்.
1: அப்படியே நல்ல குழந்தையா இருந்துட்டு இப்போ வந்து துருத்துருன்னா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரி, நிச்சயமா தர்ஷு, உங்களுடைய தொடக்க காலகட்டத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஊடகத்துறையில் உங்களுடைய இந்த பயணம், எப்படி இதெல்லாம் தொடங்கினீங்க அப்படின்றத பேசுறதுக்கு முன்னதான் நம்ம ஒரு பாடலை நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: நேயரின் குரலில் ஒளிபரப்பான ஒரு விறுவிறுப்பான பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இந்த பாடலை கேட்கும் போது ஒரு தனி புத்துணர்ச்சி வரும் இல்லையா தர்ஷினி?
1: எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு. அந்த வரி வரும்ல, கூட்டை தான் நீ தாண்டா விட்டால் வாழவே இல்லை.
0: உண்மையாவே சொல்லணும்னா பல கனவுகளை நம்ம அடையறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இல்ல. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான தடைகளை உடைச்சிட்டு நீங்க வெளியே வர வேண்டியதா இருந்தது? உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கு. நிச்சயமா நீங்க படிச்ச பட்டப்படிப்பு வேற, ஆனா இப்ப நீங்க செய்யற வேலை வேறன்னு உங்க பதிவேற்றம் செய்த காணொலியிலேயே சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான தடைகளை நீங்க உடைச்சிட்டு வர வேண்டியது இருந்தது? அதுல இருந்து தொடங்கலாமே.
1: இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், நான் படிச்ச படிப்புக்குமே நான் செய்யற துறைக்குமே சுத்தமா சம்மந்தமே கிடையாது. நான் படிச்சது ஆசிரியர் துறையில நேரம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சோ இது மீடியா சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால முதல் தடையே வந்துட்டு, நான் முதல்ல சொன்ன ஸ்கூல்ல நான் ரொம்ப அமைதியான பிள்ளை அப்படின்னு, பட் மீடியான்னு வரும்போது நம்ம அமைதியா இருக்க முடியாது. சோ இந்த பேச்சு திறமையே வந்துட்டு எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது புது ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதா இருந்தாலும் சரி, பிரசன்டேஷன் ஒருத்தவங்க முன்னுக்கு போய் பேசுறதே எனக்கு பெரிய பிரச்சனை. அப்ப முடிவு பண்ண 1000 பேர் இருந்தாலும் நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி.
0: ஆனா அந்த பதட்ட நிலையெல்லாம் இருக்குமா? அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் எல்லாம் சொல்லுவாங்க, மீடியா ஏறின உடனே பயமா இருக்கும், அதெல்லாம் இருக்குமா?
1: இப்ப வரைக்கும் இருக்கு. இப்ப அறிவும் இதுல இருக்கும் போது கூட கை நடுங்குது. பட் எப்படி ஆரம்பிச்சேன்னா, யூனிவர்சிட்டியில இருக்கிற ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன், எம்சி. சோ இப்ப வந்துட்டு பார்ட் டைம் நான் எம்சியுமே வந்துட்டு பண்றேன். 1800 பேர் முன்னுக்கு ரீசெண்டா 2 நாள் முன்னுக்கு ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட்
0: பண்ணிருந்தேன்.
1: ஒருத்தர் இருந்தாவே பேச பயந்தேன்னா, 1800 பேர் முன்னுக்கு பேசியிருக்கேன்னா, இந்த இது நம்ம ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவோம், கம்ஃபர்ட் ஜோன். சோ எனக்கு தெரிஞ்ச என்னோட பிரச்சனையே அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் இருந்துச்சு. சோ அதுதான் முதல் தடை. இரண்டாவது தடை வந்துட்டு, ரிசோர்சஸ் எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியாது. இப்ப மீடியா வரும்போது நிறைய இருக்கு, இப்ப எல்லாமே வந்துட்டு AI-ல மாறிடுச்சு. சோ இப்ப நிறைய பிசினஸ் என்டர்பிரினர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சோசியல் மீடியாவுக்கு வராங்க. ஏன்னா கடையில போய் வாங்குறது எந்த அளவுக்கு நிறைய மக்கள் போறாங்களோ, அதே அளவுக்கு மக்கள் சமூக ஊடக தளங்களை வந்துட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. சோ அப்ப இதுல வாங்குறவங்களுக்கு பிசினஸ் பண்ணும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக்னு வந்தா நிறைய வயலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா இதை வந்துட்டு அவங்க எப்படி தடந்து அவங்களோட பிசினஸ், பிகாஸ் இப்ப ஒரு பிசினஸ்னு பாத்தீங்கன்னா ஒரே பிசினஸ் நிறைய பேர் செய்யறவங்களும் இருக்கு. என்னோட R&D-ஆவே இருந்துச்சு.
0: சரி,
1: சோ அந்த சொந்தமா போய் செய்யும் போது யாருக்கிட்டயும் கேக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ அதுவுமே ஒரு தடையா தான் இருந்துச்சு.
0: சரி, இப்போ நீங்க படிக்கிற காலகட்டத்துல பட்டப்படிப்பு வந்து ஆசிரியர் ஆகிறதுக்காக படிச்சிருக்கீங்க. அதற்கு பிறகு நீங்க சொன்னீங்க மருதாணி இதெல்லாம் வரையும் ஒரு நபரா இருந்தீங்க. அதற்கு பிறகு இப்போ பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தை எப்படி வந்து அவங்க விளம்பரப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு துறையில இருக்கேன்னு சொன்னீங்க. இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது? எந்த நேரத்துல உங்க மனசு இதான் நான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்தது?
1: உண்மையிலேயே சொல்லணும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் போவேன்றது எதிர்பார்க்கவே இல்லை. இது தற்செயலா நடந்தது. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா 2025 எனக்கு ஒரு பெரிய இடி மாதிரி ஆரம்பிச்சது. சோ நான் வந்துட்டு எம்சி பண்றதுக்காக ஜோஹருக்கு போயிருந்தேன். அங்கிருந்து எனக்கு ஒரு தகவல் வருது, அம்மா வந்துட்டு ஸ்ட்ரோக் அட்டாக்ல வீட்டுல அடிபட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உடனே கிளம்பி வர வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். பட் நான் ஈவென்ட் முடிச்சுட்டு வரும்போது அம்மா உயிரோட பொழைப்பாங்களா அப்படின்றத ஒரு புதிய ஒரு கமிட்மெண்ட்டு
0: இருப்பாங்க.
1: என்ன
0: காணொலி போட்டீங்க,
1: சோ இப்ப காணொலி எடுத்து போடுறதுன்றது நீங்க சொன்ன மாதிரி யார் வேணும்னாலும் செய்யலாம். ஆனா பிசினஸ் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னா அங்கதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட இப்ப கிளையண்டே புதுசா என்கொயரிக்கு வராங்கன்னா வீடியோ தானே எடுத்து போட போறீங்க, ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, ஏன் இவ்வளவு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த வீடியோக்கு பின்னால நம்ம சொல்லக்கூடிய உங்க ஆடியன்ஸ் அடுத்த வீடியோக்கு போறமேனுக்கு அவங்களுக்கு இருக்கிறது 2 செகண்ட் தான் உங்களோட வீடியோ தொடர்ந்து
0: இரண்டே வினாடிகள்ல அவங்க அந்த காணொலியை பார்க்க மாட்டாங்க.
1: ஆமா, சோ அந்த ஹூக் வந்துட்டு எல்லாராலையுமே வந்துட்டு செய்ய முடியாது. இன்னொன்னு, உங்க வீடியோ ரொம்ப நேரம் இருந்தாலும் யாரும் பார்க்க போறது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் பாத்தீங்கன்னா 7 செகண்ட். அந்த 7 செகண்ட் தொடர்ந்து உங்க வீடியோ அவங்க பார்க்க போறாங்களா? இப்ப டிக்டாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 1 நிமிஷம் வீடியோ போட்டு எல்லோ பேக் வச்சாலும் ரீச் இருக்காது. டிக்டாக்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, இத்தனை செகண்ட்ஸ்க்குள்ள உங்க வீடியோ இருந்தா தான் ரீச் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுறது கிடையாது, அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி சேல்ஸா வருது அப்படின்னு தான். இப்ப வீடியோ எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் வருது, 1 மில்லியன் பேரும் உங்களோட ப்ராடக்ட வாங்குறாங்களா, உங்களோட சர்வீஸ் தேடி வராங்களா?
0: சரி,
1: சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா, ஆன்லைன்ல நம்ம வீடியோ எடுத்து போனா வைரலா போகணும்ட்டு. பட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நான் என்ன சொல்லுவேன்னா, வைரலா போகிறத தாண்டி 1000 பேர் பார்த்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து 10 பேர் உங்களுக்கு கஸ்டமர் வந்தா அதுதான் வெற்றி. சோ இதுதான் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்துட்டு.
0: அப்போ இது வெறும் காணொலி எடுக்கிற வேலை கிடையாது, அதுக்கு பின்னாடி
1: நிறைய இருக்கு. அல்காரிதம் இருக்கு, டேட்டா படிக்கிறது, ஆட்ஸ் ரன் பண்றது, ஆட்ஸ் கூட இஷ்டத்துக்கு காசு போட்டா நீங்க வந்துட்டு காசு விரயமாக்குறீங்க. சோ அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு.
0: சரி தர்ஷு, இப்போ நிகழ்ச்சியில அடுத்ததாக எந்த பாடல கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு பெரிய வரலாறு எல்லாம் வந்துட்டு என்னோட ஒரு குறிக்கோள் என்னன்னா, இருந்தோம் பிறந்தோம் சென்றோம்னு இல்லாம தர்ஷுன்னு சொன்னா, ஓ தர்ஷு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அந்த ஒரு பேரு வந்துட்டு எனக்கு வரலாறா மாறணும்.
0: ஐயோ, அந்த உள்ள இருக்குது தர்ஷு, நீங்க சொல்லும் போதே வாங்க பாடலை கேட்டு வரலாம்.
2: என் நெஞ்சில் குடி

0: ஒரு பேரே வரலாறு, ஏன் பேரும் வரலாறு ஆகணும் அப்படின்னு கதைப்போமா நிகழ்ச்சியில தர்ஷு சொல்லியிருந்தாங்க. சரி, தர்ஷு, தர்ஷினி அப்படின்ற பெயர், அதை தர்ஷு அப்படின்னு ஏன் சுருக்கலாம்னு நினைச்சீங்க? ஏன் குறிப்பிட்ட அந்த ஒரு பேர்னு யோசிச்சீங்க? ஏதேனும் குறிப்பிட்ட காரணம் இருக்கா, இல்ல செல்லம்மா அப்படி கூடுவாங்கன்றதுக்காக வச்சுக்கிட்டீங்க?
1: இதுக்குன்னு வரலாறு இல்ல, செல்லம்மா வீட்டுல அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம வந்துட்டு இந்தியர்கள் தனி மத்த இன நண்பர்களை பார்க்கும் போது தர்ஷினின்ற பேரு சொல்றதுக்குள்ள என் பேரு பாதி வேற பேர் ஆயிரும்.
0: சரி,
1: அவங்களுக்கு சுலபமா இருக்கட்டும் சரி, அதை அப்படியே பழகி
0: அப்படியே மாற்றிட்டீங்க. சரி, அத்தியாயம் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை வந்து நீங்க தொடங்கியிருக்கீங்க. இந்த திருமணங்கள்ல போய் அவங்களுடைய அந்த தருணங்களை நீங்க வந்து காணொலி எடுத்து பதிவேற்றம் செய்யும் ஒரு பணி. அதாவது இதை பத்தி மேலால சொல்லும் போது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் மாதிரி இருக்கு, ஆனா அந்த சூழல்ல பெரியப்பாவை விட்டுறக்கூடாது, மாமாவை விட்டுறக்கூடாது, சித்துப்பா
1: விட்டுறக்கூடாது,
0: ஆனா அந்த ஒரு அழகான தருணத்தை வந்து நீங்க படப்பிடிப்பு செய்து அவங்களுக்காக போடணும் அப்படின்றதே ஒரு தனி முயற்சி தான். இந்த ஒரு யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது, எப்படி இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்க?
1: திருமணங்களை எடுக்கிறது வந்துட்டு நம்ம வெட்டிங் கண்டெக்ரேஷன் சொல்லுவோம். ஸோ மலேசியால வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அத்தியாயம் அப்படின்னு நான் கொண்டு வந்த காரணம் என்னன்னா, அத்தியாயம்னா ஒரு புது தொடக்கம். ஸோ திருமண தம்பதிகள் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில புது தொடக்கமா இருக்கும் போது அதை நம்ம அழகா அவங்களுக்காக எடுத்து கொடுப்போன்றதுக்கான நோக்கம் தான். ஆனா இப்போதைக்கு வந்துட்டு நான் இதை ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு மாத காலம், இப்போதுக்குமே மத்தவங்க செய்யற மாதிரி அந்த ஈவெண்ட்ல கவரேஜ் கொடுக்கறது தான் செய்யறேன். பட் அத்தியாயம் தொடங்குறதுக்கான காரணம் அது கிடையாது.
0: அப்புறம்
1: இதுவரைக்கும் மலேசியால எந்த வெட்டிங் கண்டென்ட் கிரியேட்டரும் செய்யாத ஒரு அஸ்பெக்ட்ல தான் அத்தியாயம் தொடங்கின. அதாவது இதை இதுவரைக்கும் நான் எங்கேயுமே இன்னும் சொல்லல.
0: சரி,
1: சோ மின்னல ஃபேமிலி நான் முதல் முடியா சொல்றேன். அதாவது வெட்டிங் கப்பல்ஸ் அவங்கள முதல்ல எங்க சந்திச்சாங்க, எங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க, அவங்களோட காதல் கதை எப்படி ஆரம்பிச்சுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அத்தியாயம் செஞ்சு கொடுப்போம். அது கப்பல்ஸ் அவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன் டின்னர்ல அவங்களுடைய விருந்தினர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு காட்டலாம்.
0: ஓ சரி, இங்கே அத்தியாயம் தொடங்கிருச்சு இல்லையா?
1: அத்தியாயம் தொடங்குறதுக்கான முதல் அத்தியாயம் இன்னைக்கு மின்னல் எஃப்எம் கதைப்பொம்மா நிகழ்ச்சியில எனக்கு கிடைச்சிருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்குமே இதை கேட்கும் போது. ஏன்னா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா தேடல்கள் அப்படின்றது நமக்குள்ள ஒரு பகுதியாவே இருக்கும். அந்த ஒரு சூழல்ல எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன்னு இல்லாம ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது நாங்களுமே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான். சரி, இப்போ நீங்க வந்து அறிவிப்பு துறையை பத்தி பேசியிருந்தீங்க, அத்தியாயம் பத்தி பேசியிருந்தீங்க. இன்னமும் நீங்க இந்த மருதாணி போடும் துறையில் இருக்கீங்களா, இல்ல அப்பப்ப தொட்டுட்டு வருவேங்க அப்படின்னு?
1: மருதாணி துறையில ரொம்பவே வந்துட்டு முழு ஈடுபாடோட தான் இருக்கு. சோ மருதாணியுமே பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது பார்ட் டைம் இன்கம் அப்படின்றதுக்காக தான் நான் தேடி போனேன். சோ இன்னைக்கு ஃப்ரெஷிங் மைண்டில நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த டீம்ல ஒரு முக்கியமான ரோல்லயுமே வந்துட்டு இருக்கேன். சோ நான் படிக்கும் போது எனக்கு சின்ன கை செலவுக்கு இருந்த இந்த மருதாணி துறை வந்துட்டு மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, வந்துட்டு வீட்டுல இருக்கிற சிங்கிள் மதர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரி பல்கலையில படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் இன்கம் தேடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோம். அவங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் இல்லாம டீம்ல எடுத்து வேலை வாய்ப்பும் கொடுக்கறது, இந்த தான் வந்துட்டு அடுத்த கோலா போய்கிட்டு இருக்கோம். சோ என்னோட இது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு திருமண இதுலயே வரும், கண்டென்ட் கிரியேஷன், எம்சி, மருதாணி, இதெல்லாமே. சோ ஈவென்ட் வரும்போது அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க.
0: தர்ஷுகிட்ட வந்தா போதும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்துல. சரி, இப்போ இத்தனை துறையை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கா? சோ இத்தனை துறையை தேர்ந்தெடுக்கிறோமே, நம்மளால சமாளிக்க முடியுமா, நம்மளால இந்த துறையில சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன பயமாவது உங்க மனசுக்குள்ள தோன்றியிருக்கா?
1: இன்ன வரைக்குமே அந்த பயம் இருக்குதுதான். ஆனா நான் இந்த ஒரு கோட் படிச்சிருக்கேன், பெரிய பெரிய மில்லியனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்காது, அவரேஜ்லி 7 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மூணுமே நான் செய்யறேன்னா, இது மூணுமே வந்துட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இல்ல, நிறைய விஷயம் ட்ரை பண்ணி அதுல இருந்து சுருக்கி இந்த மூணுமே வந்துட்டு
0: இப்பொழுதுக்கு மூன்று இருக்கு, இன்னும் நான் வந்து நீங்க தேடணும். சரி, நிச்சயமா நிச்சயமா. தர்ஷு, உங்களுக்காக ஒரு குட்டி அங்கம் வச்சிருக்கோம். என்னன்னா ஒரு குட்டி சவால் தான். சில பாடல்களை நாங்க ஒளிபரப்புவோம், அந்த பாடலுடைய முதல் 10 வினாடியை நீங்க கேட்ட உடனே அது என்ன பாடல் அப்படின்றத எங்களுக்காக சொல்ல போறீங்க. உங்களுக்கு இது சாத்தியமான்னு தெரியல, நான் கொஞ்சம் புதிய பாடல் அப்புறம் 2008 பாடல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா உங்களால முடியுதான்னு பாப்போம். சரிங்களா? முதல் பாடலுக்கு தயாரா இருக்கீங்களா?
1: ஓகே. பாடலாம் சொல்லாதீங்க, பாவனேருவாங்க.
0: உடனே உடனே மேசி அடிக்க தொடங்கிட்டாங்க. சரி, அடுத்த பாடல் இதோ.
1: Come on baby, let's go on the bullet.
0: இதுதான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்காம இந்த பாட்டு பாடிக்கிட்டு இந்த பிள்ளைங்கள்ல இவங்களும். சரி, அடுத்ததாக ஒரு பாடல், அந்த பாடல் என்ன அப்படி கேட்கலாம்.
1: நயன்தாரா நடிச்சிருப்பாங்க.
0: நயன்தாரா நடிச்சாங்க, எங்களுக்கும் தெரியும். வேற வேற மேல
1: அடுத்ததுதான் தெரியுது. இதுவும் கடந்து போகும்.
0: இல்ல இல்ல, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம். பாடா, நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாடல் இருக்கு. நான் பிழை நீ மழலை அப்படின்ற பாடல். சரி, நீங்க கண்டுபிடிக்க முடியல, அடுத்த பாடல் கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்கான பாடல். கண்டுபிடிக்கலன்னா நேர்களை வந்து கொஞ்சம் கடுப்பாக வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்தி சொல்றேன், கேக்கலுங்க. நடனமே ஆட தொடங்கிட்டாங்க. சரி, அடுத்ததான் அந்த பாடலை கேட்டு வந்த பிறகு நிறைவா நாம பேசலாம்.

0: பெண் பிள்ளைகள் வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே போகும்போது இத்தனை மணிக்கெல்லாம் நீ வீட்டுக்கு வந்துடணும், நீ இதான் பண்ணணும், நீ இதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே. இன்ன வரைக்குமே வந்துட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்துட்டு லக்கின்னு சொல்லுவேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், இந்த டாக்ஸிக் அது இப்படி இது பண்ணுது அந்த மாதிரி யோசிக்கிறவங்க யாருமே கிடையாது. நான் என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்றவங்க, நீ பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் வெளியே போனா எங்க இருக்கேன்னு கால் பண்ணி கூட கேட்க மாட்டாங்க, நம்பிக்கை அவ்வளவு. சோ இந்த வேலையில நன்றி சொல்லணும்னா கண்டிப்பா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. அடுத்தது இறைவனுக்கு.
1: நிச்சயமா
0: அவங்க எனக்கு முடிச்சது அத்தனை கண்டிப்பா கோயிலுக்கு போறேன்,
1: எல்லா புகழும்
0: இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி. சோ நன்றி சொல்லணும்னா யூனிவர்ஸ், இறைவன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு தான் கண்டிப்பா வந்துட்டு நன்றி சொல்லணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. சரி உங்களுடைய பேஜ் இது பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: நிறைய ஐயோ லிஸ்ட் போட்டதான் ஆடியன்ஸ் வந்துட்டு போயிருந்தாங்க. ஐயோ சோ நான் வந்துட்டு மெயினா என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா தர்ஷு அண்டர்ஸ்கோர் 2608.
1: சரி
0: இதுதான் என்னோட மெயின் அக்கவுண்ட்.
1: அங்க போனாலே மத்த எல்லாமே
0: பயோல வந்துட்டு மத்த துறை சார்ந்த எல்லா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டும் பயோல வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிருப்பேன்.
1: நிச்சயம்
0: அதுல பார்க்கலாம் யாரெல்லாம் திருமணம் பண்ண போறீங்களோ என்கிட்ட வாங்க.
1: உங்களை பொண்ணு பார்க்க கூப்பிடுங்க.
0: ஐயோ ஐயோ அப்படி தப்பா நினைச்சுக்க கூடாது. திருமணத்துக்கான சர்வீசஸ் வாங்குறதுல வந்துட்டு கண்டிப்பா
1: தெளிவா சொல்லணுமா இந்த உலகத்துல
0: ரொம்ப தெளிவா சொல்லணும்.
1: சரி தர்ஷு, இப்போ நீங்க வாழ்க்கையில நிறைய சவால் பார்த்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பகிர்ந்திருந்தீங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு வந்துட்டு உங்க பிள்ளைங்களை நம்புங்க. நான் அவங்க வெளியே போகும்போது நம்ம அதையும் சொன்ன மாதிரி கூட்டை தாண்டலைன்னா வானமே இல்லை, அதை தாண்டிதான் ஆகணும். சோ வெளியே போறவங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க, பட் பிடிச்சு வைக்காதீங்க. அதே மாதிரி இளம் வயதர்கள் இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் தப்பா பயன்படுத்திடாதீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்புங்கன்னு சொல்லும் போது நம்ம அந்த நம்பிக்கை குறையாம நடந்துக்கணும் இல்லையா? சோ கொடுக்குற அந்த ஃப்ரீடம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, உலகம் ரொம்ப பெருசு. சோ தேடி போய்கிட்டே இருங்க, தேடல் என்னைக்குமே நிக்க கூடாது. அண்ட் ஒரு விஷயம் அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து என்னந்தான் போகணுமே தவிர நினைச்ச விஷயத்த அடைஞ்சிட்டோம்னு சொல்லி செட்டில் ஆக கூடாது.
1: அட்டா ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கும் விஷயங்களை சொல்லியிருந்தீங்க தர்ஷு, ரொம்ப நன்றி. இன்றைக்கு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து எங்களோடு பேசியிருந்தீங்க. இன்றைக்கு தர்ஷுவை சார்ந்து பாத்தீங்கன்னா நாங்க காணொலிகளையும் பதிவேற்றம் செய்திருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் அவங்களுடைய விஷன் போர்டு பத்தியும் வந்து ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்ய போறோம், அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லிருங்களேன் நிறைவா.
0: இந்த விஷன் போர்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, விஷன் போர்டு செய்யுங்க அப்படின்னா, ஆனா அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. சோ நான் கடந்த 2025 ஆண்டுலயும் செஞ்சேன், பட் ரொம்ப ரேண்டமா ஏதோ ஒன்னு இஷ்டத்துக்கு இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போட்ட போட்டோ எனக்கு வரல.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:23.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: நாங்க நாலு பேரு பாடலை நாம நிகழ்ச்சியில வந்து கேட்டிருந்தோம். இப்போ கிஷனோடு வந்து நம்ம தொடர்ந்து பேச போறோம். இன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்கான நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருந்தது. ரொம்ப வெற்றிகரமா நம்முடைய மின்னல் பாடலையும் வந்து நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அவ்வளவு குதூகலமா இந்த ஒரு நிகழ்வு இருந்தது. அதனை சார்ந்து கிஷன் பேச போறாங்க. கிஷன் வணக்கம்.
1: வணக்கம் அஸ்வினி. வணக்கம் நேர்களே. இப்போ நான் ஆடிட்டோரியம் திரம்லி வித்மா ரேடியோ கோத்தாமிலி அங்காசபுரியில இருக்கேன். இங்க இருந்து நேரலையா உங்களோட பேசிட்டு இருக்கேன். முதலே நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரோக்ராம் பம்பர் கசா அன் இண்டஸ்ட்ரி கிரியேட்டிவ் இந்தியா தம்பத்தான் மஜ்லிஸ் பலுஞ்சூரான் லாகு மின்னல் எஃப்எம் உள்ளூர் இந்திய படைப்பாற்றல் துறை வலுவூட்டல் நிகழ்ச்சியும் மின்னல் வானொலியின் புதிய பாடல் வெளியீட்டு விழாவும் ரொம்ப உற்சாகத்தோட நடந்து முடிஞ்சது. இப்போ அதிகாரப்பூர்வமா வந்து பாடலையும் வந்து நீங்க மின்னல் எஃப்எம்ல ஒளிபரப்பிருந்தீங்க இல்லையா? முதல்ல வந்து கேட்டிருந்தோம் நம் நாட்டின் பல்வேறு துறைகளை சார்ந்த பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், படைப்புலகை சார்ந்த பலர் வந்து ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில கலந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் இந்த பாடல் வந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட்டிருந்தது. மிக மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி சிறப்பு அம்சமே வந்து ஃபினாஸ், மை ஐபோ, மை கிரியேட்டிவ் வெஞ்சர், இப்தார், கலைஞர்களுக்கான கடனுதவி, மானிய வாய்ப்புகள் மற்றும் கலைத்துறையில் வளர்ச்சிக்கான பல்வேறு தகவல்கள் வந்து அதன் பேராளர் வந்து பகிர்ந்திருந்தாங்க, கேட்டிருந்தோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பூத் எல்லாமே இங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கலைஞர்கள் எல்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து ஒன்றன் பின் ஒன்றா வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் ஜெயுடைய இசையில் தான் அந்த பாடல் வந்து நம்ம இன்றைக்கு வெளியிட்டு இருந்தோம். அவர் பாத்தீங்கன்னா 70 உள்ளூர் பாடல்களின் அடங்கிய ஒரு சீடியை வந்து நம்ம கலைஞர்கள் முன்னிலையில் வந்து கொடுத்திருந்தாரு. புதிய பாடலை வந்து அவரு கொடுத்திருந்தாரு, சீடியை கொடுத்திருந்தாரு. பிறகு வியாரா டான்ஸ் நடன குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய சிறப்பு படைப்பு வந்து இன்றைக்கு இடம்பெற்றிருந்தது. அனைவரும் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மின்னல் வானொலியின் புதிய பாடல் அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்து நம்ம வானொலி பிரிவு தலைவர் சைஃபுசமான் பின் யூசப் வந்து அதிகாரப்படியா அவர் தான் அந்த பாடலை வந்து வெளியிட்டிருந்தாரு, சிறப்புரையும் வந்து ஆற்றியிருந்தாரு. உள்ளூர் இந்திய கலைஞர்களுக்கு இது நிச்சயமா ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்த கொடுத்திருக்கும். அதை சார்ந்து இப்போ நம்ம கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் இருக்காரு. ஜேம்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சி சார்ந்து என்ன பேசுறாருன்றத நம்ம கேட்கலாம் வாங்க.
0: நிச்சயமா ஜேம்ஸ் வணக்கம்.
2: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது சொல்லுங்க.
2: ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அஸ்வினி. ஏன்னா நம்ம கலைத்துறையில இருக்கோம், ஒரு நடிகரா இருக்கும் போது சரி நடிகரா இருந்துட்டா நடிக்கிற வேலையை மட்டும் வந்து பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, அதை சார்ந்து அதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நடிகர்களை தாண்டி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்கறத வந்து இங்க வந்து நான்
0: தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு?
2: எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா, என்ன மாதிரி கண்டிப்பா அங்க வெளியே நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான சேவைகள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியாம இருந்திருக்கும். சோ அது எல்லாருக்கிட்டே போய் சேரணும், அவங்களும் வந்து பயனடையணுங்கிறது தான் என்னோட ஒரு விஷயமா இருந்துச்சு பார்க்கும் போது.
0: நிச்சயமா நிச்சயமா ஜேம்ஸ், மிக்க நன்றி எங்களோட பேசியதற்கு.
2: மிக்க நன்றி அஸ்வினி.
0: சரி கிஷன்,
1: அஸ்வினி அவ்வளவுதான். நிறைய கலைஞர்கள் இங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 கலைஞர்களுக்கு மேல இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்திருந்தாங்க. கலந்துருந்த எல்லா கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வேலையில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து அவர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, மின்னலுடைய ஒரு முயற்சி. அது மட்டும் இல்லாம நம்ம மின்னல் எஃப்எம் உடைய புதிய பாடல் இனி தொடர்ந்து நம்ம அதிகாரப்பூர்வமா கேட்டு ரசிக்க போறோம். ரொம்ப நன்றி அஸ்வினி, இந்த அளவில் நேரடி நிலவரங்களை வழங்கி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நன்றி
0: கிஷன். நன்றி. சரி, கிஷன் வந்து நேரடி நிலவரங்களை வழங்கியிருந்தாரு. நிகழ்ச்சியும் கலை கட்டி இருந்தது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிந்தது. இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த புதிய பாடலை அடிக்கடி நீங்க கேட்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா கேட்போம்னு நாங்களும் நம்புறோம்.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். கதிப்போமா அங்கத்தில் தர்ஷு பேசியிருந்தாங்க. அதனை தவிர்த்து இன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் பலரும் கலந்துகிட்டாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற நீரடி நிலவரங்களையும் உங்களுக்காகவே நாங்க வழங்கியிருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக பொன் கோகிலும் இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோடு பேச ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியும் பாடல்களையும் கேட்க மறந்துடாதீங்க. செய்திகளும் இடம்பெற போகுது இன்னும் சிறிது நேரத்தில். வார இறுதி அப்படின்றதுனால நிச்சயமா நிறைய திட்டங்கள் எல்லாம் வைத்திருப்பீங்க இல்லையா? அந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சுமூகமான திட்டமா இருக்கணும், ரொம்ப சுமூகமான பயணமா இருக்கணும் அப்படின்றதும் எங்களுடைய ஆசை. சரி, இப்ப நான் கிளம்புறேன்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும்தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: தபோங் ஹஜி விசாரணை அறிக்கையை வெளியிட அமைச்சரவை இணக்கம் தெரிவிக்கும் பிரதமர் நம்பிக்கை. செம்பன எண்ணெய் தொழில்துறையில் இலக்கவியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். தாபோஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கை அமைச்சரவை உறுப்பினர்களின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதும் அதனை பொதுவில் வெளியிடுவதற்கான முன்மொழிவை அமைச்சரவை ஏற்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த அறிக்கையை வெளியிடுவதில் தமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, இருப்பினும் நடைமுறைக்கு இணங்கவே அதற்கான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றார் அவர். கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளதை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த வன்முறை மனுக்குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறியுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்துவதை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு பன்னாட்டு சமூகத்தை, குறிப்பாக ஐநா பாதுகாப்பு மன்றத்தை மலேசியா வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தை சுதந்திரமான இறையாண்மையுடைய நாடாக உருவாக்குவதற்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அமைச்சு வலியுறுத்தியது. செம்பன எண்ணெய் தொழிற்துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்காக இலக்கவியல் தொழில்நுட்பம், தானியங்கி முறை, குறைந்த கரிம வெளியேற்ற தீர்வு ஆகியவற்றை தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு தீவிரப்படுத்தும். மலேசிய செம்பன எண்ணெய் வாரியம் MPOB, தென் தீபகற்ப செம்பன எண்ணெய் தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தொழில்துறை சங்கங்களுடனான அணுக்கமான ஒத்துழைப்பின் மூலம் இந்நடவடிக்கை செயல்படுத்தப்படும் என்று அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ ரசாலி முகமது தெரிவித்தார். இஸ்லாம் மதத்தை சிறுமைப்படுத்தும் வகையில் 3-6 எனும் இனம், சமயம், ஆட்சியாளர் சார்ந்த எல்லை மீறிய உள்ளடக்கங்களை முகநூலில் பரப்பிய சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாட்டின் சட்டங்களை மீறும் வகையில் தகவல் தொடர்பு தளங்களை தவறாக பயன்படுத்தும் தரப்பினருக்கு எதிராக விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது, மாறாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக அரச மலேசிய காவல்படை PDRM ஒத்துழைப்புடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MCMC குறிப்பிட்டுள்ளது. மேலும் விசாரணை நடைமுறைகளுக்கு ஆதரவாக தொழில்நுட்ப உதவிகளையும் இலக்கவியல் நிபுணத்துவத்தையும் வழங்க MCMC தயாராக உள்ளதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16th நெகிருசம்பிலான் மாநில தேர்தலையொட்டி பரப்புரை மற்றும் தேர்தல் இயக்க நடவடிக்கை தொடர்பான 345 விண்ணப்பங்களில் 322 அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு இணங்க இருப்பதையும் பொது அமைதிக்கு ஊறு விளைவிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் வகையில் காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக மாநில காவல்துறை தலைவர் டாத்தோ அஸ்லான் சி அம்மா தெரிவித்தார். மேலும் தேர்தல் அமைதியான, இணக்கமான, ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து தரப்பினரும் சட்டத்திற்கு உட்பட்டு மக்களாட்சி நடைமுறையை மதித்து நடக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். உயர்தர பட்டதாரிகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நுட்ப பல்கலைக்கழகம் என்ற தனது நிலையை வலுப்படுத்துவதில் பெர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் யுனிமேப் கடப்பாடு கொண்டுள்ளது. 2026-2035 தேசிய உயர்கல்வி திட்டம், 2030 புதிய தொழில்துறை முதன்மை திட்டம் உட்பட தேசிய எரிசக்தி உருமாற்ற திட்டத்திற்கு ஏற்ப 2026-2030 யூனிமேப் வியூக திட்டத்தின் மூலம் இப்பல்கலைக்கழகம் புதிய கட்டத்தில் அடியெடுத்து வைப்பதாக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஜலிமான் சவுலி தெரிவித்தார். 2030 மாணவர்களின் எண்ணிக்கையை 18,000 உயர்த்தும் இலக்கை இத்திட்டம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம் மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இந்தியாவில் இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டம் வலுவடைந்துள்ளதை தொடர்ந்து 4வது நாளாக மெட்ரோ ரயில் சேவைகள் தடைப்பட்டுள்ளன. நீட் தேர்வில் ஏற்பட்ட கசிவு விவகாரத்திற்கு எதிராக டெல்லி ஜந்தார் மந்தார் பகுதியில் இளையோர் தலைமையிலான ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் தீவிரமடைந்துள்ளது. கூட்டத்தில் அதிகமானோர் திரள்வதை தடுக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துவதால் டெல்லியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இவ்வேளை பல மாதங்களாக செயல்பட்டு வரும் இந்த கட்சியும் ஆர்ப்பாட்டமும் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்காலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஜப்பான் செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பான கலந்தாய்வு கட்டமைப்பை உருவாக்க உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அமெரிக்க சீன நிறுவனங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உள்நாட்டு நிறுவனங்களின் திறன்களை வலுப்படுத்தும் நோக்கிலும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டதாக கேட்டோ செய்தி வெளியிட்டுள்ளது. அதிகரித்து வரும் போட்டியாற்றல் மிக்க சூழலில் AI தொழில்நுட்ப துறையில் ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்ளும் தேவை எழுந்துள்ளதை அது சுட்டிக்காட்டியது. ஜப்பான் தனது சொந்த உள்நாட்டு AI சூழல் அமைப்பை உருவாக்கும் முனைப்பை முன்னெடுத்துள்ளதாக கூறியது. கட்டாய தொழிலாளர் விவகாரம் தொடர்பாக பல நாடுகளுக்கு ட்ரம்ப் புதிய இறக்குமதி வரியை அறிவித்ததை தொடர்ந்து அதற்கு எதிராக அமெரிக்காவைச் சேர்ந்த இரு சிறு வணிக நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை வழக்கு தொடர்ந்துள்ளதாக யூன்யாப் செய்தி வெளியிட்டுள்ளது. பெரியப் அண்ட் பேரல், கொலெக்டிவ் ஹொரோலஜி ஆகிய சில்லறை விற்பனை நிறுவனங்களின் சார்பில் அமெரிக்க பன்னாட்டு வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பினால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய 60 நாடுகள் மீது அமெரிக்கா புதிய வரியை விதித்துள்ளது. எனினும் போதிய ஆதாரங்களும் விளக்கங்களும் இன்றி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி USTR தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா ரஷ்யா வெளிப்படுத்திய எதிர்ப்பையும் மீறி ஐநா மனித உரிமை உயர் ஆணையராக வோல்கர் தர்க் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வரும் அக்டோபர் 12 நாள் முதல் 2030 வரை அவர் அப்பொறுப்பில் நீடிப்பார் என எனடலோ செய்தி வெளியிட்டுள்ளது. 144 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களித்த வேளை 10 பேர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மேலும் 13 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. மலேசியா மீண்டும் ஃபார்முலா 1 பந்தயத்தை ஏற்று நடத்துமா என்பது குறித்த முடிவு இளைஞர் விளையாட்டு அமைச்சு மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோனாஸ் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அப்பந்தயத்தை மீண்டும் நடத்த வாய்ப்புள்ளதாக பெட்ரோனாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டிற்கு நீண்டகால நிலையான மதிப்பை வழங்குவதோடு வியூக மற்றும் வணிக முன்னுரிமைக்கு ஏற்ற வாய்ப்புகளை நிறுவனம் தொடர்ந்து ஆராயும் என்றும் அது கூறியது. அமெரிக்க தடகள வெற்றியாளர் போட்டி. தேசிய 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்கில் தங்கம் பதக்கம் வென்ற நவோ லைலஸ் சிறந்த தீரத்தை பதிவு செய்து பட்டத்தை வென்றார். போட்டியின் தொடக்கத்தில் பின்தங்கியிருந்த அவர் கடைசி 30 மீட்டரில் அபார வேகத்தை வெளிப்படுத்தி வெற்றியை உறுதி செய்தார். ரோனி பெக்கர் 2 இடத்தை பிடித்த வேளை கேனி பெட்னாரிக் 3 நிலையை அடைந்தார். அவர்கள் இருவரும் 9.88 வினாடிகளில் போட்டியை நிறைவு செய்தனர். 9.93 வினாடிகளில் ஓட்டத்தை நிறைவு செய்த கிறிஸ்டியன் கோல்மன் 4வதாக வந்தார். தாபோங் ஹாஜி விசாரணை அறிக்கையை வெளியிட அமைச்சரவை இணக்கம் தெரிவிக்கும் பிரதமர் நம்பிக்கை. செம்பனை எண்ணெய் தொழில்துறையில் இலக்கவியல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அலையே அலையே அப்படின்னு சொல்லி பாடலோடு நம்ம தொடங்கிட்டோம். அன்பு வணக்கம், அன்பான நேர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? சனிக்கிழமை மதிய பொழுதுல உங்களை ரொம்ப ரொம்ப உற்சாகமா, அதே வேளையில மகிழ்ச்சியா, இன்றைக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்மளுடைய மின்னலஃபமுடைய புதிய பாடல் அப்படின்றது அறிமுகமானது. ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் கூட இப்போதான் அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிந்து நம்முடைய மலேசிய கலைஞர்களை ஒன்றாக இணைந்து ஒரே குறையின் கீழே பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பல நாட்களாக பார்க்காதவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்து கொண்ட ஒரு தருணமும் அமைந்தது. அது மட்டுமல்ல, எப்போதுமே மலேசிய கலைஞர்கள் மின்னலோடு ரொம்ப ரொம்ப அன்போடும் ஆதரவோடும் பழகக்கூடியவர்கள். இன்றைக்கும் அவங்க அடுத்தடுத்து ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்குமே 80 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்மோடு அவங்க பயணப்பட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய வெற்றியை மின்னல் கொண்டாடி கொண்டே இருக்கின்றது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பாடல் அறிமுகமானது, புதிய பாடல் அப்படின்னு சொல்ல மின்னலுக்கென்ற ஒரு பாடல் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே வந்து நம்ம நிகழ்ச்சியிலேயே வந்து காலையில் திரேசா வந்து அந்த பழைய பாடலை வந்து அறிமுகம் செய்திருந்தாங்க. அப்புறம் இளமை உல்லாசத்தில் அஸ்வினியும் அந்த பாடலை வந்து உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அதாவது அருள், அவங்க வந்து பாடலாசிரியர் அருள், அவர் எழுதிய பாடல். அதே வேளையில் இசை ஜே இசையமைத்திருக்கின்றார். பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அதே வேளையில் நாமும் நம்முடைய அறிவிப்பாளர்களும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாடியிருக்கோம். சரி, கேட்காதவர்களுக்காக இப்போது அந்த பாடல்.

ஆஹா, மினல் எஃப்எம் என்றும் இனிமை, என்றும் புதுமை, என்றைக்குமே இளமை. அப்படி பாடல் ரொம்ப அருமையாக வந்திருக்கின்றது இல்லையா, உற்சாகமாக வந்திருக்கின்றது இல்லையா. நிச்சயமா உங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், எங்களுக்கும் இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே வழியில இன்றைக்கு நேரம் எடுத்து சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கலைஞர்கள் எல்லாருக்கும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும், இருந்தாலும் கூட நேரம் எடுத்து நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வருகை தந்த கலைஞர்களுக்கும் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க, கலைஞர்களுக்கும் அடுத்த முறை அவசியமா வந்து கலந்து கொள்ளுங்க. நம்முடைய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்காகவே ஏற்பாடு செய்யக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நம்ம வந்து வானொலியிலும் கொடுக்கிறோம், அதே வேளையில இது போன்ற நேரடியான நிகழ்ச்சியிலையும் நம்ம வந்து வழங்குறோம். அதே வேளையில இன்றைக்கு பல கண்காட்சிகளும் இடம்பெற்றன. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தின் வழியாக என்னென்ன மானியங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன நம்முடைய கலைஞர்களுக்காக அப்படிங்கிற ஒரு சில இடங்களையும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விளக்கங்களையும் இன்றைக்கு வழங்கியிருந்தாங்க. ஆக இன்றும் அந்த நிகழ்ச்சி காலை தொடங்கி நடைபெற்றது, ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே மின்னல் உங்களுக்காகவே, உங்களுக்கு பல சேவைகளை வழங்குவதற்காகவே நாங்கள் இருக்கின்றோம். உங்களுடைய அன்பு தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அவ அப்படின்னு சொல்லலாம் ஆசையும் கூட.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: திங்களே நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: சமையலறை சின்னம் அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நிச்சயமாக வாராந்திர நிகழ்ச்சிகள் எல்லாமே மின்னல்ல இடம்பெறும். நாடகமாக இருக்கட்டும் அல்லது சிறுகதையாக இருக்கட்டும், இப்படியாக பலர் புதிய அறிமுகமாக பல எழுத்தாளர்கள் புதிதாக எழுதி கொண்டும் இருக்கின்றார்கள். அதுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர்கள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்களும் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நமக்கு எழுதி அனுப்பலாம். இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது சிறுகதையை கேட்க மறக்காதீங்க.

0: லிங்கம்ஸ் மசாலை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
1: நம்பிக்கையின் மறு பெயராய் பலம் வரும் லிங்கம்ஸ் தான்.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: கேளுங்க, ரசிங்க,
2: இசையோடு நினைவுகளை சேகரிங்க. இசையோடு நினைவுகளை சேகரிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்று என்னென்ன பாடல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிவாஜி கணேசனுடைய புகழ்பெற்ற பாடல்கள், 70ஆம் ஆண்டுகளில் வெளிவந்த அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய மகிழ்ச்சி எனக்கு புரியுது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டே இருப்பீங்க, இந்த வாரம் எப்படி அமைய போகுது தொகுப்பு அப்படின்னு சொல்லி. ஆக இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் அமைய போகுது, அதனால மறக்காம வழக்கம் போலவே காத்திருந்து கேட்பீங்க இல்லையா? இந்த வாரமும் மறக்க 2 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே பிடித்த பாடல்களாக இந்த வார தொகுப்பு அமைய போகுது.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
2: கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படிதான் சமைக்க போறியோன்னு எங்க அம்மா அடிக்கடி அழுத்துக்குவாங்க. எங்க அப்பா என் மக அதிர்ஷ்டக்காரி, இஷ்டப்பட்டத கஷ்டப்படாம சமைப்பான்னு சொல்லுவாரு. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே
3: சமையல் பிரமாதம்.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.

நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களோட பொன்கோக்கிலாம் பேசிட்டே இருக்கேன். நிரம்பி பொழுது 1:54. சரி, அடுத்து மலேசிய பாடலை கேட்க போறோம். சுகன்யா லூர்நாதன் கொண்டு வரக்கூடிய பாடல் இசை, ஜே பாடல் வரிகள், சந்தனார் துரோணாச்சாரியார். பாடலை கேட்கலாம்.

0: உறவுகள், தொடர்கதை, தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
1: ஹலோ, எப்படி இருக்க?
2: கொஞ்சம் செதை போட்டு நல்லா இருக்கம்மா. சரியா? அப்பா இருந்தான அப்பாவை கேட்டதை சொல்ல சொல்லுங்க, நான் வரேன், கண்டிப்பா வருவேம்மா.
1: சரியா? எனக்கு அவரு என் கூட வந்தா இருந்தா போதும், எனக்கு இப்பத்திக்கு எனக்கு அதான் வேணும்.
2: நினைக்காத நாள் இல்லம்மா.
1: எல்லாரோடும் படிச்சிருச்சு.
0: உறவுகள், தொடர்கதை, மின்னல் எஃப்எம், வானொலி அல்ல வாழ்க்கை. மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். வெறுப்பை தூண்டும் மனநிலையை மக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் மலேசியா சிறந்த மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள், குறிப்பாக இளையோர், வெறுப்பு அல்லது இனவெறியை அடிப்படையாக கொண்ட எண்ணங்களையும் அரசியலையும் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலக பொருளாதாரத்தின் தனிநபர் வருமான வரம்பின் அடிப்படையில் உயர் வருமானம் கொண்ட நாடாக மாறுவதற்கான நிலையை அடைவதில் மலேசியாவுக்கு இன்னும் ஒரு படி மட்டுமே உள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் உலக பொருளாதாரத்தின் அட்லஸ் முறையின் அடிப்படையில் மலேசியாவின் தனிநபர் வருமானம் 12,380 அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 86வது கிலோமீட்டரில் காரையும் 1 டன் லோரியையும் உட்படுத்திய விபத்தில் 6 உயிரிழந்தனர். வி முகிலன், கே தினேஸ்வரன், கே அழகநாதன், ஏ கணபதி ராஜா, எஸ் கிஷ்வன், எம் பரந்தாமன் ஆகியோர் அவர்களென அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பஹாங் இடைக்கால காவல்துறை தலைவர் டாக்டர் அஸ்ரி அக்மர் அயோப் தெரிவித்தார். சபா தாவாவ் கம்போங் தஞ்சோங் பத்து கிராமத்தில் திடீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 48 பேர் தீயணைப்பு படையின் உதவியுடன் அருகிலுள்ள பள்ளிவாசலுக்கு மாற்றப்பட்டனர். பின்னிரவு 3:16 தீயணைப்பு படையினர் 18 சிறார் உட்பட பாதிக்கப்பட்டவர்களை அந்த தற்காலிக உதவி மையத்திற்கு வெளியேற்றியதாக தாவாவ் தீயணைப்பு மீட்பு நிலைய தலைவர் ஜெமிஷன் உஜின் தெரிவித்தார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் 1,905 இபோலா நிறுவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. 1,269 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சின் தரவு குறிப்பிடுகிறது. புதன்கிழமை மட்டும் 97 நிறுவுகள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் 62 மரணங்கள் பதிவாகின. மேலும் 519 பேர் குணமடைந்தனர். 722 பேர் தனிமைப்படுத்தப்பட்டதாக அது குறிப்பிட்டது. விளையாட்டு. 2026 உலகக்கிண கார்பந்து போட்டியின் போது ரசிகர்களிடையே பிரபலமான கேப் வெர்டே கோல் காவலர் ஓசினியா சிலியின் கோலோ கோலோ கிணப்பில் இணைகிறார். அதற்கு முன் 40 ஓசினியா மருத்துவ பரிசோதனைக்காக சில்லி செல்ல உள்ளதாக அந்த கிளப்பின் தலைவர் அனிபல் மோசா உறுதிப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம். உங்களுக்கே தெரியும், 70ஆம் ஆண்டு பாடல்களின் இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக்கொண்டே இருக்கின்றன. ஏன் இன்றைக்கு இனிய பாடல்களை கொஞ்சம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பிடித்த நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதே வேளையில பெரும்பாலும் அவருடைய பாடல்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல்கள், தொகுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின் போது கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள், உங்களுக்கும் பிடித்த பாடல்களாக தான் இன்றைக்கு அமைய போகின்றது. அந்த வகையில தொடக்கமாக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல்

ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம் உங்களுக்காகவே தேடி எடுத்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அந்த வகையில் அடுத்து பாடலை கேட்கலாமா?

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: இசையும் இசை நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றோம். 2:30 எப்படி பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதா அப்படின்னு கேட்கவே தேவையில்லை. ஏனென்றால் நிறைய பேர் அழைச்சு பேசிட்டே இருக்கீங்க, பாடல்கள் இந்த பாடல் இருக்கா அந்த பாடல் இருக்கா அப்படின்னு பொறுமையா கேட்டுட்டே வாங்க. எந்த பாடலை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாடல் இன்றைக்கு நம்ம தொகுப்புல நிச்சயமா இருக்கும். சரி, அடுத்த பாடலுக்கு நம்ம செலவிருக்கின்றோம். TMS கொண்டு வரக்கூடிய பாடல்.

நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய படங்களில் இடம்பெற்ற புகழ்பெற்ற பாடல்களைத்தான், குறிப்பா 70ஆம் ஆண்டு பாடல்களைத்தான் இன்று நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில அடுத்து TMS வாணி ஜெயராம் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
0: ஆமாங்க, 70கள் அப்படின்னு சொன்னாலே நினைத்தாலே நிச்சயமாக இனிக்கக்கூடிய பாடல்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதாவது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 1:45 போல ஒரு நேயர் அழைச்சாங்க, ஒரு பெண்மணி அழைச்சு சொல்லியிருந்தாங்க, மா 70ஆம் ஆண்டு பாடல்களுக்கு நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் நிறைய பாடல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒலிபரப்பிலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேயர் அழைத்து இப்போது சொன்னாங்க, ஐயோ இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சு, நான் ஆசையோடு காத்துக்கிட்டே இருந்தேன், அந்த பாடல் எல்லாம் இன்றைக்கு வந்து இடம்பெற்றது, எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பாடல்கள் எப்பவோ கேட்டவல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் பலர் அழைத்து ராஜேஸ்வரி ராஜமாணிக்கத்துக்கு என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லிட்டேன், அவங்களும் அவங்களுடைய அன்பை உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்படியாக உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேணும், அதுக்காக தான் தேடி தேடி உங்களுக்காகவே பாடல்களை தொகுத்து எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா. அதனால அந்த வகையில் இன்றைய பாடல் தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய பாடங்களிடம் பெற்ற 70களில் வெளிவந்து புகழ்பெற்ற பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பாடல் தொகுப்பு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம்.

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல். உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் கல்வி முறை அறிவையும் புதிய தொழில்நுட்பத்தையும் ஆளுமை செய்பவர்களாக மட்டுமின்றி பண்பு நலன்கள் நிறைகளை இறுகப்பட்டு செயல்படும் தலைமுறையை உருவாக்குவதாக இருத்தல் அவசியம். இவ்வாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி முறை ஆகியவற்றில் புலமை பெறுவதன் மூலம் நாடு உலகளாவிய மாற்றத்திலிருந்து பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். செயற்கை போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையில் தேசிய கவனம் செலுத்தப்பட வேண்டுமென பாதுகாப்புக்கான சமூக கூட்டணியின் தலைவர் தான்சிரி லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். இவ்விவகாரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மலேசியா மற்றொரு தலைமுறையை இழக்கக்கூடும் என அவர் கவலை தெரிவித்தார். இஸ்லாம் சமயத்தை இழிவுபடுத்தும் வகையில் முகநூலில் உள்ளடக்கத்தை பதிவிட்ட ஆடவரை காவல்துறை கைது செய்துள்ளது. இஸ்லாத்தையும் நபி முகமட்டையும் சிறுமைப்படுத்தும் வகையில் காணப்பட்ட உள்ளடக்கம் தொடர்பில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஜொஹோர் காவல்துறை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்தார். வடகிழக்கு இந்திய மாநிலம் அசாமில் இம்மாத தொடக்கம் முதல் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 14 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது. இதுவரை சுமார் 1.1 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் உள்ள ஈரான் துறைமுகத்தை நோக்கி செல்ல முயன்ற எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்காப் தெரிவித்துள்ளது. குறைந்தது 4 முறை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிறகு அந்த கப்பல் முடக்கப்பட்டதாக சென்காப் பேச்சாளர் டிம் ஹாங்கின்ஸ் கூறினார். விளையாட்டு. ஒன் சாம்பியன்ஷிப் உலக போட்டியில் வென்ற முதல் மலேசியர் என்ற வரலாறு படைத்துள்ள அலிப் ராகிப்பிற்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டை உரித்தாக்கியுள்ளார். அவரின் வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இருப்பதாக பிரதமர் விவரித்தார். அலிப் ராகிப் தாய்லாந்து மோத்தாய் சகாப்தம் செம் கைடோங் ஹடோவை வென்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வேலை செய்யும் போதும் சரி, அல்லது வீட்டுல சமைக்கும் போதும் சரி, அல்லது தூங்க போகும் போதும் சரி, அவங்க அறையில வந்து வானொலி ஒலித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற நேயர்களும் இருக்காங்க. ஒரு சில நேயர்கள் எப்போதுமே என்னுடைய தனிமை அப்படின்னும் போது அது வானொலி தாங்க, அதுதான் என்னுடைய தனிமையே போக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பரபரப்பான இந்த உலகத்துல எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வந்தாலும், பிடிச்ச பாடலை நம்ம வந்து வாகனத்துல கேட்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் கூட, அவ்வப்போது வானொலியை நாம எட்டி பார்ப்பதும் இருக்கத்தான் செய்து இல்லையா? இப்படி 80 ஆண்டுகள் உங்களோடு நாங்கள் பயணித்துக் கொண்டே இருக்கின்றோம் அப்படின்றது பா எவ்வளவு பெரிய வரலாறு இல்லையா? இந்த வரலாற்றினோட நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம் அப்படின் போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க மிக்க நன்றியை இந்த வேளையில உங்க எல்லாருக்குமே சொல்லிடணும். சரி, இந்த வேளையில அடுத்து நாம விறுவிறுப்பான பாடல்களுக்கு கொஞ்சம் செல்ல போகின்றோம். டி இமான் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வரக்கூடிய பாடலை அடுத்து நம்ம கேட்கலாம்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஆமாங்க, வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு கனவுல கனவுல குரல்ல எப்படியாவது ஒரு தடவை நம்ம வந்து வானொலியில பேச மாட்டோமா அப்படிங்கிற கனவை சுமந்து இருக்கின்றவர்களுக்காக ஒரே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேயரின் குரல், நானும் அறிவிப்பாளரா பேசணும் ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தாராளமாக நீங்களும் முயற்சிக்கலாம். அதே வேளையில என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும், உங்களுடைய ஒரு சின்ன குரல் பதிவு. அதே வேளையில ஒரு அறிவிப்பாளரை போல நீங்க எப்படி பேச போறீங்க அப்படிங்கிற அந்த சின்ன எழுத்து படிவத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க. மின்னஞ்சல் அனுப்பினாலே போதுமானது. மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி எண்ணையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரி, எப்படி இருக்கும் அந்த நிகழ்ச்சி? ஓரளவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சி நீங்க கேட்கும் போது ஒவ்வொருவரும் எப்படி எல்லாம் பேசுறாங்க, எந்த மாதிரி எல்லாம் தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பாணியில நீங்க வித்தியாசமா செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, தாராளமா நீங்களும் முயற்சி செய்யலாம். ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல வயது கட்டுப்பாடு எதுவும் இருக்கா அப்படின்னா, அழவே கிடையாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, அது மட்டும் போதும். உங்களை நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சிறை திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. சூரஜ் சின்மாயி கொண்டு வந்த பாடல் நேரம் இப்பொழுது 3:33. சரி, சனிக்கிழமை பொழுதுல நாம இருக்கின்றோம். பெரும்பாலும் சனிக்கிழமை அப்படின்னும் போது பலருக்கும் வேலையா இருக்கலாம், சிலருக்கு ஓய்வா இருக்கும். அந்த சிலருமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, வீட்டு வேலைகள், அப்புறம் முடிக்க வேண்டிய வேலைகள், அப்புறம் அலுவல்கள் அப்படின்றது நிறையவே இருக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமையே ஒரு நாள் வச்சுக்குவாங்க, எதுக்காகனா ஓய்வு அப்படின்னு. சில நேரங்கள்ல ஏதாவது வெளியில நிகழ்ச்சிகள் அப்படின்னாலும், வீட்டு நிகழ்ச்சிகள், விசேஷங்கள் அப்படின்றதுக்கும் பயணப்பட்டுருவாங்க. 7 நாள் எங்கெங்க பத்துது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நமக்கான நேரம் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நாம கொஞ்சம் தேட வேண்டியிருக்கு, அல்லது கொஞ்சம் திருட வேண்டியிருக்கு, அப்படிதான். ஆமா இல்லையா? ஏன்னா சுழன்று கொண்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற சொல்றதை தாண்டி சுழல்றோம், அதான் உண்மை. அப்படி இருந்தாலுமே, எப்படி இருந்தாலுமே, நமக்கான நேரம் அப்படிங்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலும் அது நமக்கான நேரம். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தேடி எடுத்துதான் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு அப்படி ஒரே வறட்சி ஆயிடும், என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதனால வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, அழகா ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்க எங்கேயாவது கொஞ்சம் அந்த மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் தேடிடுங்க. தேடிட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அப்பா நமக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் அந்த மன உளைச்சல் எல்லாம் கடந்து நமக்கான நேரத்துல கொஞ்சம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும்.

ஜி வி பிரகாஷ் கேன் குருவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசைமிசை நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றோம். ஆக விளிம்பு அப்படின்னு கூட சொல்லணும். கொஞ்ச நேரத்துல 4 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிச்சிருவோம் இல்லையா? சரி, இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி நடந்திருந்தாலும் சரிதான், ஆனா மகிழ்ச்சியா மட்டும் இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில வேலைகள்ல வந்து நம்ம கவலையா இருந்தோம் அப்படின்னா, கவலையா இருந்து என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. அதனால எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, அதனால மகிழ்ச்சியா இருந்துருவோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம பாடலை கேட்க போறோம். யார் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி, ஸ்ரீகோபாலன், விஜயேஸ்தாஸ் வருகின்றார்கள். ஆஹா, இல்ல, ஏ ஆர் ரஹ்மான் வருகின்றார். இந்த பாட்டை கேட்டுருவோம். ரொம்ப நாளாச்சு கேட்டு.

இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம இப்போ விடை கொடுக்க போறோம். அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து தீரா இசையில உங்களை இனிய பாடல்களோடு சந்திக்க காத்துக்கிட்டே இருக்காரு சசி. மீண்டும் நாம காற்றின் மொழியில வர திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்க போறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள், மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அக்கா, இது இலவசமா தான் குடுக்குறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். எந்தவோர் இனத்தினரின் உரிமையும் புறக்கணிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாததுடன் அது சிறுமைப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. கூட்டரசு அரசியலமைப்புக்கு விசுவாசமாக இருக்கும் ஒவ்வொரு இனத்தினரின் பங்களிப்பும் நாட்டின் முதன்மை பலமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். 16வது நெஹ்ரு சிம்பிளான் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேற்கொள்ளப்படும் பரப்புரைகளில் எந்த அரசியல் கட்சியும் இனம், மதம், பண்பாடு, சமூக பின்னணி தொடர்பான விவகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமாட் சயீத் ஹமீடி வலியுறுத்தினார். அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் அவர்கள் அறநெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தன்னார்வ விவேக பேசி காவல் சுற்று செயலி VSP குவாமுசாங்கில் குற்ற விகிதத்தை குறைக்க வெற்றிகரமாக உதவியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் குற்றச்செயல்கள் 31.3% குறைந்துள்ளன. குவாமுசா மக்களிடையே VSP-யின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் சிக் சுன் சூ தெரிவித்தார். இந்தோனேசியாவின் முன்னாள் ஊழல் தடுப்பு தலைமை வழக்கறிஞர் ஃபெப்ரி ஏட்ரியன் ஷா பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். அவரது வீடு உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் $19 மில்லியன் 74 கிலோகிராம் தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். எனினும் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் தாம் அரசியல் நோக்கில் சிக்க வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தென் சீனாவை நோக்கி நாவோல் சூறாவளி நகருவதை அடுத்து 20,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டனர். அச்சூறாவளி கனமழையும் பலத்த காற்றையும் ஏற்படுத்தியுள்ள வேளை குவாங்டோங், ஃபுஜியான் மாநிலங்களில் வசிப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சீன வானிலை ஆய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. AR 26 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. ஆஸ்திரேலியா 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. 3 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்களுடன் நைஜீரியா 2வது இடத்திலும் உபசரணை நாடான ஸ்கோட்லாந்து 2 தங்கம், 2 வெள்ளி பதக்கங்களுடன் 3வது இடத்திலும் உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

25ஆம் தேதி ஜூலை மாதம் இன்று சனிக்கிழமை திரையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பாடல்கள் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க போகின்றது. அதனால என்ன செய்யணும், தொடர்ந்து கேளுங்க. தொடக்க பாடலே இந்த பாட்டு பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். இப்புள்ள இளைஞர்களும் ரசிக்கும் படியாக இந்த பாடல் இருக்கும். அடுத்து வரக்கூடிய பாடல் சரி, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. இன்னும் நிறைய பேசலாம். தீரா இசை

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.
0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த பாடல் வேண்டும், ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் நீங்களே அழைத்து கேட்டா இன்னும் சிறப்பா இருக்கும்ல. அழைத்து பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடலை எங்களோடு தாராளமாக இப்ப கேட்கலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ இப்ப கேளுங்க, அள்ளி கொடுக்க நாங்க தயாராகவே இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909712919.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: அழைத்து பேசலாம், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம்னு சொல்லி இருந்தோம். பாப்பா யாரு இருக்கான அழைப்புல? வணக்கம்,
1: நன்றி.
0: தொடர்ந்து நீங்க கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

0: ஹலோ வணக்கம் சார். சேதுபதி சுபாஜ் பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சேதுபதி, இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
1: சரி, அப்புறம் தேனி எல்லாம் எடுத்தாச்சா?
0: எல்லாம் தேனி எல்லாம் இன்னும் இன்னும்தான் எடுக்கணும். ஜாகிங் போயிட்டு வந்து நல்லபடியா இருக்கும். உங்க நிகழ்ச்சி கேட்டது ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி. ஜாகிங் தினமும் போவீங்களா எப்படி?
0: தினமும் போவேன். 5 மணிக்கு 5:30 மணிக்கு மேல போயிட்டு ஒரு நடந்துட்டு வந்துடுவேன்.
1: நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் அதாவது வேலை இருந்தாலும் சில பேர் வந்து இந்த உடற்பயிற்சியை வந்து

0: தீரா இசையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேயர்களும் தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து பார்க்கலாம், யாரு பேசுறேன்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் மலாக்கால இருந்து விஜயராணி பேசுறோம்.
0: விஜயராணி சொல்லுங்க, மலாக்காவில் ரொம்ப பிடித்த விஷயம் என்ன உங்களுக்கு?
1: இங்க வந்து ஃபேமஸ் சொன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது.
0: நீங்க அதிக விரும்பி சாப்பிடும் உணவுனா என்ன?
1: ரோஜா.
0: ரோஜா.
1: இன்றைக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். இன்றைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள்.
0: உங்களுக்கு பிறந்த நாள் நீங்களே அழைத்திருக்கீங்க, உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும். வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள்.
1: இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள், நாளைக்கு வந்து எங்க அக்காக்கு பிறந்த நாள், நாளாண்டிக்கு வந்து எங்க அண்ணிக்கு பிறந்த நாள்.
0: அப்படியே வரிசையா பிறந்த நாளாவே இருக்கு. எப்படி, தனித்தனியா கொண்டாடுவீங்களா, ஒன்னா சேர்ந்து கொண்டாடிடுவீங்களா?
1: இல்ல, எல்லாம் எட்ட எட்ட இருக்கிறோம். அக்கா வந்து கிளாங்ல இருக்காங்க, அண்ணி வந்து அலோர் கட்சியால இருக்காங்க.
0: பிறந்த நாள் அதுவுமா வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைய இன்ப அதிர்ச்சி எல்லாம் கிடைச்சிருக்கும். அனிச்செல்லாம் வெட்டியாச்சா, கேக் வெட்டியாச்சா?
1: கேக் வெட்டல, ஆனா மகன் வந்து நேத்து ராத்திரியே ஒரு பரிசு கொடுத்துட்டாரு. எல்லாம் வாழ்த்து சொன்னாங்க.
0: என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு பரிசா நாங்க கொடுக்க போறோம். என்ன பாட்டு?
1: ஒரு என்ன, மூணு பேர்த்துக்கு பிறந்த நாள், ஒரு குடும்ப பாட்டா, ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள பாட்டா கேக்குறேன். எந்த பாடலா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு கருத்துள்ள பாடலா. அத்தியமில பேசினதுக்கு எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு, அதனால.
0: சரி, எங்களுக்கு மகிழ்ச்சி பிறந்த நாள் உங்களுக்கு. உங்களோட பேசினதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, படிக்காதவன் படத்துல இருந்த பாட்டு கேக்குமா? ஒரு கூட்டு கிளியாக அந்த பாட்டு பிடிக்குமா?
1: ரொம்ப முடியும், புரியும், ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும்.
0: கேட்கலாம் தொடர்ந்து.
1: ஆர்டிஎம்ல வளர்க்கிற எல்லாருக்குமே அந்த பாடலாம்.
0: சரி, நன்றி விஜயன்.
1: ஓகே ஓகே, நன்றி.

சனிக்கிழமை தீரா இசையில் 5 மணிக்கு பிறகும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், 6 மணிக்கு பிறகு திரும்பவும் நீங்கள் அழைத்து பங்கேற்கக்கூடிய வகையில் நிகழ்ச்சி இருக்கும். அதாவது 2 கேள்விகள் இங்கு கைவசம் இருக்கு. சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விதான், 80-90 ஆம் ஆண்டு இந்த படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடம் நாங்கள் கேட்போம். கண்டிப்பா நீங்களும் அழைத்து பதில் சொல்லலாம், தயாராகவே இருங்க கேள்விக்காக. சரி, அடுத்த பாட்டு வருது. இந்த பாட்டும் கண்டிப்பா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை தொடர்ந்து கேட்கலாம்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்

0: இதுதானா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: தமைத்து பார் பார் பார் எங்கள் இங்கம், துவைத்து பார் பார் பார் அதன் தரம்.
2: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
3: லிங்கம்ஸ்.

0: அரசியல் வெறுப்புணர்வை தூண்டும் எண்ணங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் கல்வி முறை பண்பு நலன்களை உருவாக்குவதாக இருத்தல் அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். வெறுப்பை தூண்டும் மனநிலையை மக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் மலேசியா சிறந்த மற்றும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மக்கள், குறிப்பாக இளையோர், வெறுப்பு அல்லது இனவெறியை அடிப்படையாக கொண்ட எண்ணங்களையும் அரசியலையும் நிராகரிக்க வேண்டும். அத்துடன் நாட்டின் மாண்பை உயர்த்துவதற்கான மாற்றத்தை முன்னெடுக்கும் தூண்களாக இளைய தலைமுறையினர் ஒன்றிருந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மடானி அரசாங்கம் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கைகள் மூலம் சமூகத்தின் ஒவ்வொரு தரப்பும் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அணுகுமுறையை கடைபிடிக்கிறது என்றார் அவர். இவ்வேளை நாட்டின் கல்வி முறை அறிவையும் புதிய தொழில்நுட்பத்தையும் ஆளுமை செய்பவர்களாக மட்டுமின்றி பண்பு நலன்கள் நெறிகளை இறுகப்பற்றி செயல்படும் தலைமுறையை உருவாக்குவதாக இருத்தல் அவசியம் என பிரதமர் தெரிவித்துள்ளார். இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கணினி முறை ஆகியவற்றில் புலமை பெறுவதன் மூலம் நாடு உலகளாவிய மாற்றத்திலிருந்து பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். எனினும் அவ்வளர்ச்சியானது கலாச்சாரம், வரலாறு, சமயம், மனிதநேயம் ஆகிய புரிதலோடு சமநிலைப்படுத்தப்படுவது அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். எனவே இளையோர் தங்களின் கலாச்சாரத்தையும் சமயத்தையும் கற்றுக்கொள்ளும் அதேவேளை பண்பு நலன்களையும் நெறிகளையும் பேணுவது அவசியம் என்றார். மற்றொரு நிலவரத்தில் ஃபார்முலா 1 F1 பந்தயத்தை ஏற்றி நடத்துவது தொடர்பான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். முன்னதாக செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC-யில் F1 பந்தயத்தை மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்புகளை இளைஞர் விளையாட்டு அமைச்சு மதிப்பீடு செய்வதாகவும் அது குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி கூறினார். பஹ்ரைன் கிராண்ட்பிரி பந்தயம் ரத்து செய்யப்படுமாயின் அதனை மலேசியா ஏற்று நடத்தக்கூடும் என்று கூறப்படுவதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 16th நெஹ்ரு செம்பிலான் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேற்கொள்ளப்படும் பரப்புரைகளில் எந்த அரசியல் கட்சியும் இனம், மதம், பண்பாடு, சமூக பின்னணி தொடர்பான விவகாரங்களை பயன்படுத்தக்கூடாது என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் ஜைத் ஹமீடி வலியுறுத்தினார். அரசியல் தலைவர்கள் என்ற வகையில் அவர்கள் எந்த ஒரு தனிநபரையும் இழிவுபடுத்தாமல் அறநெறிகளையும் முறையான நடத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தேசிய முன்னணி தலைவருமான அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பொருட்களின் விற்பனை மற்றும் பயன்பாட்டை மேம்படுத்த அமைச்சரவை செயற்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அமைச்சு அரசாங்க நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் அது வலுப்படுத்தும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி கூறினார். இம்முடிவு இம்மாதம் 15th நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்டது. இந்நிலையில் இந்த செயற்குழு உள்ளூர் தயாரிப்புகளின் விற்பனை விளம்பர திட்டத்தை தூண்டும் வகையில் கொள்கைகளையும் யுத்திகளையும் நெறிப்படுத்தும். அதோடு இறக்குமதி பொருட்களை சார்ந்திருப்பதை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டது. இச்செயற்குழுவை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வழிநடத்தும் வேளை தமது அமைச்சு நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்கும் என டாக்டர் அர்மிசான் கூறினார். இஸ்ரேலிய குடிமக்களை வெளியேற்றும் மலேசியாவின் நடவடிக்கை இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்காத நாட்டின் நீண்டகால கொள்கைக்கு ஈடாக உள்ளது என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் தெரிவித்தார். மலேசியா அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக அவர் கூறினார். அத்துடன் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு செயலாக்க நடவடிக்கையும் சம்பந்தப்பட்ட கொள்கையை செயல்படுத்துவதற்கு இணங்கவே அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானு ஆட்சியாளர் சுல்தான் மீசான் ஜைனல் அபிடின் சீரான உடல் நலத்துடன் உள்ளார் என்று ஆட்சியாளர் அலுவலகம் தெரிவித்தது. மேலும் சுல்தான் மீசானுக்கு வெளிநாட்டில் தொடர் சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. செயற்கை போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையில் தேசிய கவனம் செலுத்தப்பட வேண்டுமென பாதுகாப்பு சமூக கூட்டணியின் தலைவர் தான்சிரி லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். இவ்வகாரத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மலேசியா மற்றொரு தலைமுறையை இழக்கக்கூடும் என அவர் கவலை தெரிவித்தார். விலை மலிவாக கிடைக்கும் இத்தகைய போதைப் பொருள்கள் வழக்கமான போதைப் பொருளை காட்டிலும் எளிதில் தயாரிக்கப்படக்கூடியவை. இவ்வாறான செயற்கை போதைப் பொருள் மனோவியல் பாதிப்பையும் வன்முறை சிந்தனைகளையும் உருவாக்குகின்றன. மேலும் மாய தோற்றத்தை ஏற்படுத்தி நிரந்தர மூளை பாதிப்பு ஏற்படுத்திவிடும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: தென் சீனாவை நோக்கி நாவுல் சூறாவளி நகர்வதை அடுத்து 20,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டனர். அச்சூறாவளி கனமழையும் பலத்த காற்றையும் ஏற்படுத்தியுள்ள வேளை குவாங்டோங், ஃபுஜியான் மாநிலங்களில் வசிப்பவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சீன வானிலை ஆய்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோங்டோமின் சவுசோ நகரில் உள்ள பள்ளிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படியும் ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் சிரியா சென்றடைந்துள்ளார். 2009 பிறகு அந்நாட்டிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று ஊடகங்கள் தெரிவித்தன. சிரியாவின் அரசியல் மாற்றத்திற்கான ஆதரவை குட்டரஸ் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். டமஸ்கஸ் பன்னாட்டு விமான நிலையத்தில் அவரையும் தூதரக குழுவினரையும் சிரியா வெளியுறவு அமைச்சர் அசாத் அல் ஷைபானி வரவேற்றார். ஹமேத் அல்ஷாரா அதிபராக பதவியேற்றதிலிருந்து பல இன மற்றும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் வலுவான கழகங்களை நிறுவவும் புதிய இஸ்லாமிய அதிகார அமைப்பை பன்னாட்டு சமூகம் வலியுறுத்தி வருகிறது. மேற்காசிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆலோசித்து வருகிறார். தெஹ்ரான் ஆதரவு பெற்ற ஹியூத்தி கிளர்ச்சிக்காரர்கள் சவுதி அரேபியா மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஹியூத்தி தரப்பினர் சவுதி அரேபியாவின் தெற்கு நகரான ஜிசான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறினர். வட்டாரத்தில் மோதல் விரிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் தெஹ்ரான் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று டிரம்ப் தெரிவித்தார். பாலஸ்தீன தொடரணி திட்டத்தில் பங்கேற்றிருக்கும் பங்கேற்பாளர்களும் தன்னார்வலர்களும் தங்களின் தரப்பயணத்தை பிரான்சிலிருந்து தொடங்கியுள்ளனர். போஸ்னியா எர்சோகோவினாவின் சிரி பிரே நிக்காவில் அந்த பன்னாட்டு தொடரணியின் முதல் சந்திப்பு நடைபெறும். அதன் பிறகு அது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியை நோக்கி பயணத்தை தொடரும் என ஏற்பாட்டு குழு இன்ஸ்டாகிராமில் குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்கள் பங்கேற்றுள்ள அந்த சுயேட்சை முனைப்பு பாலஸ்தீன மக்கள் எதிர்நோக்கும் மனித உரிமை மனிதநேய விதிமீறல்கள் தொடர்பில் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பாலஸ்தீன தொடரணி துருக்கி, ஈராக், ஜோர்டான் ஆகிய நாடுகளை கடந்து மேற்கு கரையை வந்தடையும் என ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் வெறுப்புணர்வை தூண்டும் எண்ணங்கள் நிராகரிக்கப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்த. நாட்டின் கல்வி முறை பண்பு நலன்களை உருவாக்குவதாக இருத்தல் அவசியம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஐந்து மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். திராயிசையில் தொடர்ந்து பாடல்கள், நீங்களும் டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கமா இருந்தீங்கன்னா, தாராளமாக விருப்ப பாடல்களை அங்கேயும் கேட்கலாம். அடுத்த பாட்டு, இந்த படம் சரி, இந்த பாடல் சரி, இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள். முக்கியமா இந்த படக்கதையை யாருமே மறக்க மாட்டோம். இந்த படம், இந்த படம்ன்றீங்க, என்ன படம் தானே கேட்கறீங்க. சரி, பாட்டு கேளுங்க, உங்களுக்கே தெரியும் என்ன படம்னு. தொடர்ந்து இணைந்திருங்க.

0: தரமான புது புது சமையல் பொருள்கள் சந்தைக்கு வரும்போது உங்கள் வசமாக லிங்கம்ஸ் என்றுமே தயார். சிறப்பு தன்மையுடன் லிங்கம்ஸ் காஷ்மீரி சில்லி பவுடர் மேலும் சிறக்கும், அது உறுதி. லிங்கம்ஸ்
1: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

சித்ரா குரலில் பாடல் இடம்பெற்றிருந்தது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து. சரி, அஸ்ட்ரோ 873 எப்ப வரும், எப்ப நிகழ்ச்சியை கேட்கலாம் தொலைக்காட்சியில் அப்படின்னு நிறைய பேர் எங்களிடம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. டிக்டாக் நேரலையா போனா இந்த கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. இதற்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் இந்த மகிழ்ச்சியான விஷயம், மீண்டும் நீங்க அஸ்ட்ரோ 873 இந்த அலைவரிசையில் மினல் எஃப்எம்ஐ கேட்கலாம். சரி, அதே நேரத்தில் சமூக வலைத்தளம் பக்கம் இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல இருந்தீங்கன்னா வாங்க, அங்கேயும் பேசலாம். அடிக்கடி நேரலையாகவும் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது.

0: உடல் நலத்திற்கு லிஷ்தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ்தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சொன்னலத்த குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல கேள்விகள் இருக்கின்றன, நீங்களும் அழைத்து பேசலாம். ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், சுலபமான கேள்வியாக தான் இருக்கும். சினிமா சம்பந்தப்பட்டது 1989 இது சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் கேள்விகள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. சரி, அடுத்த பாட்டு. இந்த பாட்டு வந்து 90 காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமான பாடல். அஜித் குமார் நடித்த திரைப்படம் ஹரிஹரன், சித்ரா குரலில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: லிங்கம்ஸ்
1: சுவையான மசாலை, லிங்கம்ஸ் மசாலை தான்.
2: உன்னிறமாய் புரியும் லிங்கம்ஸ் அப்பளம் முழு உளுந்து லிங்கம்ஸ் ஊறுகாய் வகைங்க.
0: லிங்கம்ஸ்
3: டேஸ்டே தனி.
4: ஆஹா என்பார்கள், ஓஹோ என்பார்கள், லிங்கம்ஸ் சுவைத்த எல்லாரும்
5: அன்றும் இன்றும் இனி என்றும் குடும்ப மகிழ்வின் உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
4: நம்பிக்கையின் மறுபெயரால் பலம் வரும் லிங்கம்ஸ் தான்.
0: லிங்கம்ஸ்
7: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
8: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
9: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று

0: அலறினார்.
1: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
0: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
1: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072719119.
3: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM.

மாலை மணி 5:47 தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வேலையில் யாராச்சும் பயணத்தில் இருந்தீங்கன்னா, அதுவும் தூர பயணத்தில் இருந்தீங்கன்னா பார்த்து போங்க. எங்கு போனாலும் பாதுகாப்பாக இருக்கணும். மழை சில இடங்களில் மழையாக இருக்கின்றது, அதனால கவனம் வாகனத்தில், முக்கியமாக வாகன ஓட்டுநர் கண்ணு வாகன முன்னாடியே தான் இருக்கணும். பாடல்களை கேட்டுக்கிட்டே போங்க, போகிற அந்த களைப்பு தெரியாது, அப்படியே பாடல்களை முணுமுணுத்துக்கிட்டே போங்க. நிச்சயமாக இந்த மாதிரி 80-90 பாடல்கள்லாம் கேட்கும் போது அந்த பயணம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்குள்ளே போய் அந்த இடத்தை சேர்ந்துட்டுமா அப்படின்னு இருக்கும். ஏன்னா பாடல்கள் கேட்க கேட்க கேட்க நம்ம போகிற பயணம் அந்த நேரம் தெரியாது. சரி, அந்த வரிசையில் அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரலில் கேட்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். அடி
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
4: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
3: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
4: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
3: அதான்
4: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
3: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட் நான் சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டின் குறைக்கடத்தி துறையில் பூமி புத்திராக்களின் பங்கேற்பை வலுப்படுத்த 5 மில்லியன் ரிங்கெட் தொடக்க கட்ட ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இந்த உதவித்தொகை உயர் தொழில்நுட்பத் துறையின் விநியோகச் சங்கிலியில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பங்கேற்பை அதிகரிக்க வழிவகுக்கும் என்று நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். இம்மாதம் ஜூலை 15 வரை தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சின் கீழ் உள்ள 144,894 சிறு தோட்டக்காரர்களுக்கு பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பின் கீழ் உதவித்தொகைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் உதவித்தொகையை பெற தகுதியுள்ள சிறு தோட்டக்காரர்களில் சிலர் பூடி வேளாண் மூலப்பொருள் திட்டத்திற்கு இன்னும் பதிவு செய்யாமலோ அல்லது அதற்கான விண்ணப்பிக்கும் நடைமுறையை புரிந்து கொள்ளாமலோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹ்மத் தெரிவித்தார். 16th நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற நம்பிக்கை கூட்டணி பக்காத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குநர் டத்துஸ்ரீ அமிருடின் ஷாரி தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நகரி சம்பிலானின் பெரும்பாலான வாக்காளர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கில் பணிபுரிகிற நிலையில் வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். வட்டார பதற்றங்களை தணிப்பதற்கும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்குமான முயற்சிகள் குறித்தும் விவாதிப்பதற்காக எகிப்து வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துல்லாத்தி தனது ஈரான் மற்றும் ஓமான் சகாக்களுடன் தொலைபேசியில் உரையாடினார். மேலும் வட்டாரத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடனும் ஓமான் வெளியுறவு அமைச்சர் பதர் அல்புசைடியுடனும் அப்துல்லாத்தி கலந்துரையாடினார். விளையாட்டு. உலகளவில் Formula 1 F1 பந்தயம் மீண்டும் பிரபலமடைந்து வரும் நிலையில் மலேசியாவிற்கு அப்போட்டியை ஏற்று நடத்த வாய்ப்பு அளிக்கப்பட்டால் செப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SIC ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்க முடியும் என்று SIC-யின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரஸ்லான் ரசாலி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திராயசிரியல் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றியை நன்றி நன்றி. சரி, பாடல்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இனிமையான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்ல, கேள்வி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இரண்டு கேள்விகள், அதில் முதல் கேள்வி, முதல்ல பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு அது என்ன கேள்வின்னு நாங்கள் சொல்றோம், அப்புறம் நீங்க அழைக்கலாம்.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072919.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

கேள்வி இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தோம்ல. சரி, முதல் கேள்வி என்னன்னா, 1986 இளையராஜா தேசிய விருது வாங்கிய திரைப்படம் என்ன படம்? இளையராஜா இசைஞானி, இளையராஜா தேசிய விருது வாங்கிய திரைப்படம் என்ன படம் அழைத்து சொல்லுங்க. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909719119.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் FM. முன்னேற்றம் இப்போதே செலுத்துங்கள்.
2: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: இசைஞானி இளையராஜா 1986 ஆண்டு தேசிய விருது வாங்கியிருந்தாரு. இது என்ன திரைப்படம்னு கேட்டிருந்தோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பூங்கதை பேசுறேங்க, கோலத்லாங்கல இருந்து.
0: ஆஹா, சரி, பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: எனக்கு நான் கெஸ் பண்ண வரைக்கும் அன்னக்கிளி.
0: அன்னக்கிளி, சரி, அது 1986 தான் வந்ததா?
1: ஆமா.
0: சரி, அன்னக்கிளின்னு சொல்லிருக்கீங்க, சரியா இல்லையான்னு பாப்போம் கொஞ்ச நேரத்துல.
1: ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம். சிரமல இருந்து ஜெயா பேசுறேங்கய்யா.
0: ஜெயா, சொல்லுங்க பதில்
1: என்ன? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னக்கிளின்னு.
0: அன்னக்கிளி, நீங்களும் அன்னக்கிளி தான் சொல்றீங்க.
1: அன்னக்கிளியே உன்னை தேடுதே அந்த பாட்டு.
0: 1986 வெளிவந்த திரைப்படம்.
1: 86
0: வெளிவந்த திரைப்படம். ஒரு படத்திற்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்திருந்தது. சரி, பரவாயில்ல, நீங்க அன்னக்கிளின்னு சொல்லிருக்கீங்க, பாப்போம் சரியா
1: இல்லையான்னு. ஹலோ, வணக்கம். அமுதா கேள்ல இருந்து பேசுறேன்.
0: அமுதா, சொல்லுங்க அமுதா, என்ன பதில்?
1: சிந்து பைரவி.
0: சிந்து பைரவி, சரி. முதல்ல நேர்கள் அன்னக்கிளின்னு சொன்னாங்க, ஆனா நீங்க வந்து 1986 வெளிவந்த அந்த திரைப்படம் சொல்லிருக்கீங்க, ஆனா சரியா இல்லையானு கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: புகழேந்தி கிழங்கிலிருந்து கூப்பிடுறேன்.
0: புகழேந்தி, சொல்லுங்க பதில் என்னவா இருக்கும்?
2: நான் நினைக்கிறேன் விக்ரம் படம் நினைக்கிறேன்.
0: விக்ரம், சரி, பாப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன் என்ன பதில். இப்படி பதில்களை பாருங்க, அன்னக்கிளி, விக்ரம், சிந்து பைரவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியான பதில் என்ன பதில்? 1986 வேற நான் சொல்லியிருந்தேன், அந்த வருடத்தில் வந்த திரைப்படம் சிந்து பைரவி. ஆமாங்க, சரியான பதில் ஒரு நேயர் சொல்லியிருந்தாங்க. சிந்து பைரவி திரைப்படத்திற்கு தான் அவருக்கு தேசிய விருது கிடைத்திருந்தது. சரி, அடுத்து ஒரு கேள்வி இருக்கு, அது என்ன கேள்வி அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னதாக பாடலை கேட்கலாம்.
3: யார் பார்த்தது

0: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
1: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
0: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
1: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
0: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல். வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

தீராசையில் அடுத்து இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. இன்றைய கேள்வி வந்து விருது சம்பந்தப்பட்டதுதான், அது தேசிய விருது. சரி, முதல்ல இசைஞானி இளையராஜா தேசிய விருதை பற்றி பேசியிருந்தோம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, 1990 ஒரு திரைப்படம் தேசிய விருது வாங்கியது, 3 தேசிய விருது அந்த படத்திற்கு கிடைத்திருந்தது, அது என்ன திரைப்படம் சொல்லுங்க அழைத்து. 1990 என்ன திரைப்படம் தேசிய விருது 3 பிரிவுகளில் வாங்கியது? சரி, அழைத்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: கேள்வி கேட்டிருந்தோம். 1990 எந்த திரைப்படம் 3 பிரிவுகளில் தேசிய விருது வாங்கியதுன்னு பாப்போம் பதில் என்னன்னு. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். விக்னேஷ் பேசுறேன்.
0: விக்னேஷ் சொல்லுங்க. விக்னேஷ் பதில்
1: என்ன? தேவர் மகள்.
0: தேவர் மகன் 1990 ஆண்டு கேட்டிருந்த, ஆனா நீங்க தேவர் மகன் சொல்லுங்க. ஆமா,
1: வேற ஒரு ஆப்ஷன் இருக்கா? சொல்லலாமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு திரைப்படத்துக்கு 3 விருது,
0: 3 பிரிவு, 3 பிரிவுகள் கிடைத்திருந்தது.
1: அஞ்சலி.
0: சரி, சரியா இல்லையா கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன்.
1: ஓகே, நன்றி.
2: ஓ, வணக்கம். தாமஸ் போலேந்து பேசுறேன்.
0: தாமஸ் சொல்லுங்க. தாமஸ் என்ன பதில்
2: நினைக்கிறேன்? ரோஜாவா?
0: ரோஜா நினைக்கிறீங்க. சரி, நினைச்சுக்கிட்டே இருங்க, கொஞ்ச நேரத்தில் பதில் நானே சொல்லிடுறேன்.
2: நன்றி, நன்றி.
0: செல்வா சொல்லுங்க. செல்வா பதில் என்னவா இருக்கும்
3: சார்? நீங்க ரெண்டு படம் தானே சார் கேட்டீங்க?
0: ஒரு படம்.
3: ஒரு படமா?
0: ஆமா
3: சார். நீங்க சொன்னது 90 96?
0: 90 90.
3: 1990 1990ஆ சார்?
0: ஆமா.
3: அஞ்சலி சார்.
0: அஞ்சலி.
3: ஆமா சார்.
0: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன் என்ன பதில்.
4: சரியான
0: பதில கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறோம்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: செல்வா
0: பதில் என்ன பதிலா இருக்கும்? இருந்தாலும் சரியான பதில் 1990 ஆண்டு நான் குறிப்பிட்டு கேட்டிருந்தேன். 90 ஆண்டில் தேசிய விருது வாங்கிய திரைப்படம் அஞ்சலி. அஞ்சலி படத்துல 3 பிரிவுகள் கிடைத்திருந்தது. முக்கியமா அந்த ஒரு பிரிவை பற்றி சொல்லணும்னா, அந்த குழந்தை நட்சத்திரம் ஷாம்லி அவங்களுக்கு கிடைத்திருந்தது தேசிய விருது. 4 வயதிலேயே தேசிய விருது வாங்கியிருந்தாங்க அந்த திரைப்படத்திற்கு. அழைத்து பேசிய நேயர்கள் அனைவருக்குமே நன்றி.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம். அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் தருவாயில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் தகவல்கள் தொடர்பில் கவனமாக செயல்படுமாறு தொடர்பு அமைச்சர் டாத்து ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளங்களில் காணப்படும் எந்தவொரு தகவலின் நம்பகத்தன்மையையும் முதன்மை ஊடகங்களில் உறுதி செய்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். அரசாங்கம் அகதிகள் ஆவணப்பதிவு நடவடிக்கையை தொடங்கவுள்ளது. இதில் முதல் கட்டமாக குடிநுழைவு முகாம்களில் தங்கியுள்ள அகதிகள் பதிவு செய்யப்படுவார்கள். இதன் மூலம் மலேசியா அதற்கென தனி அகதிகள் பதிவு முறையை கொண்டிருக்கும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போதைக்கு நாட்டில் உள்ள குடிநுழைவு முகாம்களில் தங்கியுள்ள 21,000 பேரில் ஏறக்குறைய 4,000 பேர் தாங்கள் அகதிகள் என கூறிக்கொள்வதாக அவர் கூறினார். கூட்டரசு பிரதேசம் லபுவான் பசுமை குடில் பாணியிலான வேளாண் நடவடிக்கைகளையும் நவீன வேளாண் நடவடிக்கைகளையும் விரிவுபடுத்துவதன் மூலம் உணவு விநியோகத்திற்காக சபாவை சார்ந்திருக்க வேண்டியதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது சாபு வலியுறுத்தியுள்ளார். அந்த வரியற்ற மாநிலத்திற்கான 90 விழுக்காட்டு உணவு தேவை தற்போதைக்கு சபாவிலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சவுதி அரேபியாவுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதலுக்கு ராணுவ நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காண முடியாது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். மேலும் பாப் அல் மந்தாப் நீரிணை வட்டாரத்தின் பிற சிக்கல்களுக்கும் பேச்சு மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் கடந்த வியாழன் வரை 1,318 தட்டம்மை நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக நோய் கட்டுப்பாடு தடுப்பு மையத்தின் அண்மைய தரவுகள் காட்டுகின்றன. இது கடந்த 35 ஆண்டுகளில் பதிவான மிக அதிக எண்ணிக்கையாகும். அந்த எண்ணிக்கையில் 1,302 நேர்வுகள் அமெரிக்காவின் 45 நிர்வாக வட்டாரங்களில் பதிவானவை என்று சிடிசி கூறியது. விளையாட்டு. மலேசியா பன்னாட்டு இளையோர் பூப்பந்து போட்டி திதிவாங்சா அரங்கில் நடைபெறும். இதில் நாட்டின் ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் தியோ வெய்ஜி அரையிறுதிக்கு முன்னேறினார். அவர் 14-21, 21-18, 21-13 என்ற புள்ளிகளில் இந்தோனேசியாவின் யூதா ரெண்ட்ரா விஜயாவை வென்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை, கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:30.

ஏழு மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தீரா இசையில் 7:15 எப்போது போல சிறுகதை இடம்பெறும். இன்றைய சிறுகதையின் தலைப்பு மௌனத்தின் குரல் என்ற தலைப்பில் இடம்பெற போகின்றது. கேட்க மறந்துடாதீங்க. சரி, அதற்கு முன்னதாக பாடல், அடுத்து வரக்கூடிய பாடல் மின்னலஃபமின் புதிய பாடல். புதிய பாடல் கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்க. அடுத்தும் நம்ம அந்த பாடலை தான் கேட்க போகின்றோம். நிச்சயமா மின்னலஃபமின் புதிய பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வேளையில் உங்கள் அன்பு ஆதரவு அனைத்துக்குமே, அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலக
3: மௌனத்தின் குரல் உங்களோடு பேச போகுது. அது என்ன மௌனத்தின் குரல்? அதுதான் இன்றைய சிறுகதையின் தலைப்பு. திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதைக்கு தேவிகன் தாமரை செல்வன் குரல் கொடுத்திருக்காரு.
4: அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கண்ணங்களில் வழிய, ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார்.
3: தயாரிப்பு பின்னணியில் இப்படியும் நடந்திருக்கு.
4: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது.
3: இன்று 7:15 சிறுகதை மௌனத்தின் குரல்.
5: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
6: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு.
5: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
6: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
5: திருத்த முடியாது.
6: இப்படி ஆச்சு.
5: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
6: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
5: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
6: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
5: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
6: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
5: இப்படிக்கு
6: மின்னல் FM.
7: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. இது சிறுகதைக்கான நேரம். இன்றைய சிறுகதையை திலகவதி செல்வராஜு எழுதி அனுப்பியிருக்காங்க. சிறுகதைக்கு மௌனத்தின் குரல் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மௌனத்தின் குரலுக்கு குரல் கொடுத்திருக்காரு தெய்வீகன் தாமரை செல்வன். நம் உணர்வுகளை வார்த்தைகளால் கோர்த்து சொல்லும் போது மனசு லேசாகுது, உள்ளுக்குள் இருக்கும் அழுத்தம் குறையுது, நம்மால் சொல்ல முடியுது, அது அவங்களுக்கு புரியுது. அப்படி சொல்ல முடியாத சூழலில் இருந்தா அது மரண வலிங்க. நம் எதிரில் இருப்பவர்களிடம் விளக்க முடியாது, நம் மனச புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு சூழலை சார்ந்துதான் இன்றைய சிறுகதை இடம்பெறுது. மௌனத்தின் குரலை கேட்கலாம்.
1: திருமுனை மரநிழலில் என் உயிர் நண்பனுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தேன். நீ தோத்துட்டடா, நீதான் அவுட்டு என்று ஒருவரை ஒருவர் துரத்திக் கொண்டு கத்தி கூச்சலிட்டு மண்ணில் புரண்டு நாங்கள் விளையாடிய அந்த நிமிடங்கள் களைப்பு தெரியாமலேயே இருந்தது. ஓட்டமும் நடையுமாக எங்களை சுற்றி நாங்களே ஒரு தனி உலகத்தை உருவாக்கியிருந்தோம். என் நண்பனின் கைகளில் அகப்படாமல் நான் ஓடுவதும் என்னை நோக்கி அவன் துரத்துவதுமாக அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று என் உடலுக்குள் ஒரு விசித்திரமான நடுக்கம் பரவியது. கால்கள் இரண்டும் பலமிழந்து நடுங்கின. நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு பாரம் கவிக்கொண்டது. நாக்கு வறண்டு தொண்டை காய்ந்து போயிருந்தது. வழக்கமாக எவ்வளவு விளையாடினாலும் வராத ஒரு பலவீனமும் மரண களைப்பும் என்னை அப்படியே தரையோடு அழுத்த பார்த்தது. எனக்கு ரொம்ப கலப்பா இருக்குடா, உடம்பு என்னென்னமோ பண்ணுது, நான் அம்மா வீட்டுக்கு போறேன் சரியா, அப்புறமா வந்து என்ன பாரு என்று அவனிடம் தட்டு தடு மாறி சொல்லிவிட்டு அங்கிருந்து மெதுவாக நடக்க தொடங்கினேன். அம்மா வீடு, அதுதான் என் உலகம். எத்தனை தூரம் ஓடினாலும் எவ்வளவு சோர்வடைந்தாலும் அந்த வீட்டின் வாசலை மிதித்து விட்டால் ஒரு தனி நிம்மதி எனக்குள் பிறந்துவிடும். அம்மா எப்போதுமே எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பார். எங்களை அரவணைப்பதில் அம்மாவுக்கு நிகர் அம்மாதான். வீட்டுக்குள் நுழைந்த போது வழக்கம் போல ஒரு சோர்வு என்னை அழுத்தியது. ஆனால் இந்த முறை அது வெறும் விளையாட்டு சோர்வாக மட்டும் எனக்கு தோன்றவில்லை. ஏதோ ஒரு பலத்த அசதி என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பரவுவதை என்னால் மெல்ல உணர முடிந்தது. வீட்டிற்குள் வந்து படுத்துக் கொண்டேன். வழக்கமாக ஓடி ஆடி முடித்து விட்டு வந்தால் அம்மா தரும் ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு தூங்குவது என் வழக்கம். ஆனால் அன்று படுத்த உடனேயே என் வயிற்றுக்குள் ஒரு குமட்டல் உணர்வு தலை தூக்கியது. ஏதோ ஒன்று என் உடம்பை உள்ளிருந்து பிழிவது போல் இருந்தது. சரி, ஓடி விளையாண்டதுனால ஏதோ களைப்பா இருக்கும் போல, சரி கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிருவேன் என்று நினைத்து கொண்டு கண்களை மூடினேன். ஆனால் இரவு முழுவதும் என் உடல் நரக வேதனையை அணுவணுவாக அனுபவித்தது. விடியற்காலையில் என் வயிறு இன்னும் மோசமானது. கடுமையான வயிற்றுப்போக்கும் தொடர்ச்சியான வாந்தியும் என்னை உலுக்கி எடுத்தன. மறுநாள் காலை விடிந்தது. சூரிய வெளிச்சம் சன்னல் வழியே உள்ளே வந்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் நான் சுறுசுறுப்பாக எழுந்து அம்மாவை சுற்றி சுற்றி வருவேன். ஆனால் அன்று என்னால் என் தலையை கூட தூக்க முடியவில்லை. உடல் அத்தனை பலவீனமாகியிருந்தது. நேற்று இருந்த அந்த துடிப்பில் ஒரு விழுக்காடு கூட இன்று என்னிடம் இல்லை. அம்மாவிடம் போய் என் வேதனையை சொல்லலாம் என்று தான் நினைத்தேன். மெதுவாக எழுந்து அம்மாவிடம் செல்வதற்கு முயன்றேன். ஆனால் அங்கே அம்மா தன் அன்றாட கடமைகளில் மூழ்கி இருந்தார். எத்தனையோ பிள்ளைகளை ஒற்றை ஆளாக வளர்த்து ஆளாக்க அம்மா எவ்வளவு பாடுபடுகிறார் என்பது எனக்கும் தெரியும். அம்மாவின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த தவிப்பும் உழைப்பின் களைப்பும் என்னை என்னவோ செய்தது. ஏற்கனவே எத்தனையோ குடும்ப சுமைகளால் வாடும் அம்மாவிற்கு என் உடல்நிலையை காட்டி இன்னும் கூடுதல் சுமையையும் கவலையையும் கொடுக்க எனக்கோ மனமில்லை. இல்ல வேணாம், இது சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துல நான் சரியாயிருவேன் என்று எனக்குள் நினைத்து கொண்டு வேதனையை மறைத்து கொண்டு ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டேன். நேரம் நகர நகர என் நிலைமை இன்னும் மோசமானது. ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மூச்சு விடுவதற்கு ஏத்த நெறினேன். என் நெஞ்சு பகுதி வேகமாக ஏறி இறங்கியது. காற்றோ என் நுரையீரலுக்குள் செல்ல மறுத்து அடம் பிடித்தது. என் நிலையை பார்த்த அம்மா பதறிப்போனார். ஓடி வந்து என் அருகில் அமர்ந்தார். என் முகத்தை தடவி கொடுத்தார். அவரது கைகள் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. என்னடா செய்து உனக்கு, ஏப்பா இப்படி மூச்சு வாங்குது, தா கொஞ்சம் சாப்பிடுறா என்று அன்போடு எனக்கு பிடித்த உணவை கொண்டு வந்தார். ஊட்டியும் விட்டார். அவர் கொடுத்த உணவின் வாசனை என் மூக்கை துளைத்த போதிலும் என் வயிற்றுக்குள் இருந்த வலி அதை ஏற்க மறுத்தது. அடுத்த நொடியே என் வயிற்றை சுருட்டி பலத்த வாந்தி எடுத்தேன். என் உடல் நடுங்கியது. என்னால் நேராக நிற்க கூட முடியவில்லை. தள்ளாடி அப்படியே தரையில் விழுந்தேன். அம்மாவின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மரணமயமாக மாறியிருந்தது. கண்ணீர் அவரது கன்னங்களில் வழிய, ஐயோ இப்பிள்ளைக்கு என்னாச்சு என்று அலறினார். சற்றும் தாமதிக்காமல் என்னை அப்படியே கைகளில் அள்ளிக்கொண்டு அருகில் இருந்த ஒரு கிளினிக்கை நோக்கி ஓடினார். கிளினிக்கு சென்றதும் மருத்துவர் என்னை உடனடியாக பரிசோதித்தார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அவர் என்னை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தார். என் கைகளில் ஊசியை செலுத்தி உடலுக்கு தேவையான நீர் சத்தை ஏற்ற தொடங்கினார். அந்த குளிர்ந்த நீர் என் நரம்புகளுக்குள் பாய்ந்த போது சற்றையே கண்விழித்து பார்த்தேன். மருத்துவர் அம்மாவை தனியாக அழைத்து பேசினார். நான் அரைகுறை மயக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் மெல்ல விழுந்தன. மா, கடுமையான ஃபுட் பாய்சன், உணவு நச்சுத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அந்த நச்சு பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க பரவி நிலைமை கைமீறி போயிருச்சு. ரொம்ப ஆபத்தான கட்டம் இது. காப்பாத்தணும்னா கொஞ்சம் செலவாகும். ஒரு 500 வெள்ளியாவது ஆயிரும் என்றார் மருத்துவர். 500 ரிங்கிட் மற்றவர்களுக்கு சிறிய தொகையாக இருக்கலாம், ஆனால் எங்களின் குடும்ப சூழலுக்கு எங்களை பொறுத்த மட்டில் அது பெரிய தொகை. எனக்கு நன்றாக தெரியும் அம்மாவிடம் அவ்வளவு பணம் இல்லை. அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக கழிக்கும் அம்மாவால் எப்படி இவ்வளவு பெரிய தொகையை திரட்ட முடியும்? ஆனால் அம்மாவோ சற்றும் யோசிக்கவில்லை. என் முகத்தை பார்த்தார். அவரது கண்களில் ஒரு வைராக்கியம் தெரிந்தது. டாக்டர், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்திருங்க, நான் போய் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இன்னும் ஒரே மணி நேரத்தில் டாக்டர், நான் பணத்தோடு வந்துடுறேன் என்று மன தைரியத்தில் சொல்லிவிட்டு என்னை ஒரு முறை திரும்பி பார்த்து விட்டு அறையை விட்டு வெளியே சென்றார். அம்மா பணத்தை தேடி வெளியே சென்றிருந்த அந்த இடைவெளியில் மருத்துவர் மீண்டும் என் அறைக்குள் நுழைந்தார். என் நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தார். அவரது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. தன் உதவியாளரை பார்த்து மெதுவான குரலில் பேசினார். உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். விஷம் உடம்பு முழுக்க பரவிருச்சு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த கணத்தில் எனக்குள் இருந்த வாழ வேண்டும் என்ற ஆசை முற்றிலும் அற்று போனது. நான் இனி பிழைக்கப் போவதில்லை என்பதை என் உயிர் உணர்ந்து கொண்டது. என் உடலின் சக்தியெல்லாம் மெல்ல மெல்ல என்னை விட்டு பிரிவதை என்னால் உணர முடிந்தது. மா, நீங்க பணத்தை தேடி அலைஞ்சி உங்களை வருத்திக்காதீங்கம்மா, போறம்மா என்று சத்தமிட்டு சொல்ல நினைத்தேன். ஆனால் என் தொண்டையில் இருந்து எந்த ஒலியும் வரவில்லை. சரியாக ஒரு மணி நேரம் முடிவதற்குள் அம்மா சொன்னபடியே மூச்சிறைக்க உள்ளே வந்தார். அவரது முகம் வியர்வையாலும் கண்ணீராலும் நனைந்திருந்தது. ஓடி வந்து சிகிச்சைக்கு தேவையான பணத்தை மருத்துவரிடம் ஒப்படைத்தார். டாக்டர், பணத்தை கட்டியாச்சு, என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்திருங்க பிளீஸ் டாக்டர் என்று கெஞ்சினார். நான் மெல்ல பார்வையை என் அம்மா மீது திருப்பினேன். அப்போதுதான் கவனித்தேன், அம்மாவின் கழுத்தில் எப்போதும் இருக்கும் அந்த ஒற்றை தங்கச் சங்கிலி காணாமல் போயிருந்தது. என் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் கழுத்தில் இருந்த அந்த ஒற்றை சங்கிலியையும் அடகு வைத்துவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்பது எனக்கு புரிந்தது. என் நெஞ்சு வெடிப்பது போல் இருந்தது. தீவிர சிகிச்சை அறையின் படுக்கையில் கிடந்தபடி நான் சத்தமில்லாமல் அழுதேன். என் கண்கள் பனித்தன. மா, வேண்டாமா, அந்த பணத்தை கொடுக்காதீங்கம்மா, மனம் பொழைக்க மாட்டேமா, என்னால் உங்களுக்கு சுமையெல்லாம் வேணாமா என்று என் உள்ளம் கதறியது. ஆனால் என் வாயை திறந்து என்னால் கத்தக்கூட முடியவில்லை. என் குரல் எனக்குள்ளேயே மூழ்கி போனது. அம்மா என் அருகில் வந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். ஒன்றும் இல்லடா தங்கம், அம்மா வந்துட்டேல, உனக்கு எல்லாம் சரியாயிரும் என்று நம்பிக்கையோடு கூறினார். அவரது கண்களில் இருந்த அந்த பேராசை என் நெஞ்சத்தை குத்தியது. மருத்துவர் ஒரு பெரிய ஊசியை கையில் எடுத்தார். அது என் உடலில் செலுத்தினார். மருந்து என் இரத்தத்தில் கலந்து அடுத்த சில நொடிகளில் உலகம் மெல்ல இருண்டது. நான் ஆழமான மயக்கத்திற்குள் போனேன். என்ன நடந்தது? எவ்வளவு நேரம் கடந்து போனது? எதுவும் புரியவில்லை. என் காதுகளை கிழிப்பது போல ஒரு பயங்கரமான அழுக்குரல் கேட்டது. அந்த சத்தம் என் மனதை உலுக்கியது. மெல்ல என் உணர்வு விழித்துக் கொண்டது. அங்கே படுக்கையில் நான் அசைவற்று கிடந்தேன். என் அருகில் அமர்ந்திருந்த அம்மா தன் மார்போடு என் உயிரற்ற உடலை அணைத்துக் கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். நான் இறந்து விட்டேன் என்பதை உணர்ந்த அந்த நொடி மரணத்தை விட கொடுமையாக இருந்தது. அம்மா என் உடலை தன் கைகளில் ஏந்தி கண்ணீர் மல்க பேசினார். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை சுக்கு நூறாக்கின. செல்லமே, என்னை விட்டு போயிட்டேன், இதனால தான் எந்த ஜீவராசிகளை வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களா? எப்படி நான் தாங்க போறேன்? எல்லாத்தவரையும் இது கொடுமையானதாச்சு என்று அழுதார் அம்மா. இனிமே இந்த வீட்டுல யாரு என்னோட காலை சுத்தி சுத்தி வருவா? அப்படியே உரசிக்கிட்டு மியாவும் மியாவும்னு சொல்லிட்டே இருப்பேன். யாரா இனிமே என்ன அழகா செல்லம்மா கூப்பிடுவா? என் உடலை கட்டிப்பிடித்து அழுதாள் அம்மா. ஆம், அம்மாவின் அன்பால் வாழ்ந்த அவரது செல்ல பூனை குட்டி நான். அம்மாவின் அழுகுரலை தாங்கிக் கொள்ளும் சக்தி என் இதயத்திற்கு இல்லை. நானும் இல்லாமல் எனக்கென்றே வீணே செலவழித்த அந்த 500 ரிங்கிட் தொகையும் இல்லாமல் அம்மா இப்படி தனிமரமாய் நிற்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் உணர்வுகள் தவித்தன. நான் பிரபஞ்சத்திடம் மௌனமாக வேண்டினேன். இறைவா, இறைவா, எங்க அம்மாவோட அழுக்குறலை என்னால கேட்க முடியல. தயவு செஞ்சு என்ன புதைச்சிருங்க, அந்த மண்ணுக்குள்ள நான் போயிடுறேன். காதுகள் ரெண்டும் அந்த மண்ணுக்குள்ள

0: மூழ்கி போற வரைக்கும் என் ஆழமா புதைச்சிருங்க. அப்பதான் அப்ப மட்டும்தான் இந்த அம்மாவுடைய மரண ஓலம் என்னோட காதுகள்ல விழாம இருக்கும். தயவு செய்து என்னை புதைச்சிருங்க, ஆழமா புதைச்சிருங்க. என்னோட மரணத்தை விட அம்மாவுடைய கண்ணீர் தான் என்னை இன்னும் வதைக்குது. அம்மா நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. நான் போயிட்டு வரேன்மா, போயிட்டு வரேன்.
1: திலகவதி செல்வராஜு எழுதிய சிறுகதை மௌனத்தின் குரல். அதற்கு குரல் கொடுத்தவர் தெய்வீகன் தாமரை செல்வன். இந்த சிறுகதை தயாரிப்பு பின்னணியில் நடந்தது என்ன கேட்கலாம் வாங்க.
0: அந்த இடம் முழுக்க எங்கள் சிரிப்பு சத்தமும் மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சரி, ஓடி விளையாடுனதுனா ஏதோ களைப்பா இருக்கும் போல. சரி, கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிருவேன்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதை உங்களோட பேசும்.
2: தயாரிப்பு நளினி அச்சுதன்.
3: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை நாம் கேட்டிருந்தோம். 90 இப்ப தலை அஜித்தா இருக்கக்கூடியவர் அப்ப காதல் மன்னனா இருந்தார். காதல் மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த பாடல். சரி, அடுத்து வரக்கூடிய பாடலும் கண்டிப்பா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் பக்கமா ஷாலினி இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. எப்படியாவது ஒளிபரப்புங்க, நாங்க ஒரு நீண்ட பயணத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஷாலினி கண்டிப்பா அடுத்து ஒளிபரப்புறோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பாட்டு எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடலாக தான் இருக்கும். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072919.
4: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
5: இப்போ பிரியங்காவில் அதிரமைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொருளுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
6: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

தீரா இசை இப்பதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. 4 மணிக்கு பிறகு இப்ப பாருங்க, நம்ம 7:45 ஆகிவிட்டது. இருந்தாலும் இன்றைய பாடல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றி. இதற்கப்புறம் காற்றின் மொழி, அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் உங்களுடைய உற்ற தோழனாக நாங்கள் வந்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஏறக்குறைய ஒரு 3 பாடல்களை கேட்க போறோம். புது மாப்பிள்ளை யாராச்சும் இருக்கீங்களா, அல்ல திருமணம் விரைவில் நடைபெறப் போகுதா? உங்களுக்காகவே அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அடுத்த பாடலோடு இன்றைய தீரா இசை ஒரு நிறைவை காண்கின்றது. காற்றின் மொழியில் 8 மணிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றார் கிஷன். மீண்டும் நாளைய தீரா இசையில் சந்திப்போம். விடைபெறுகிறேன் நான் சஸ்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாட்டில் உள்ள வரலாற்று தலங்கள் சுற்றுலா ஈர்ப்பாக மட்டுமின்றி இளையோருக்கான கற்றல் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக இருத்தல் வேண்டும். குறிப்பாக ஒற்றுமையின் வலிமை, விலைமதிப்பற்ற சுதந்திரம், அந்நியர் ஆட்சியில் மக்கள் அனுபவித்த துன்பம் ஆகியவற்றை உய்த்துணர அவை வகை செய்ய வேண்டும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு மத்திவரை பொதுச்சேவை ஆணையம் SPA 15,000 புதிய வேலைகளுக்கு பணியாளர்களை நியமித்துள்ளது. இவ்வாண்டு 30,000 பொதுச்சேவை ஊழியர்களை பணிக்கமர்த்த SPA இலக்கிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 25,000 இருந்ததாக அவ்வாணையத்தின் தலைவர் டத்தோசரி டாக்டர் அஹமத் ஜைலானி முகமத் யூனோஸ் தெரிவித்தார். நகரி சம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தலில் 889,490 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஆண்களை காட்டிலும் 50.23 விழுக்காட்டுடன் பெண்களே அதிகம் என தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. இவர்களில் 16,884 பேர் ராணுவ உறுப்பினர்களும் அவர்களின் துணைவியரும் ஆவர். 5,455 பேர் காவல்துறை உறுப்பினர்கள் ஆவர். முன்கூட்டியே வாக்களிப்பு ஜூலை 28 தேதியும் தேர்தல் ஆகஸ்ட் 1 தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்மை தேர்வுகளில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் தலைமையில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களை தொடர்ந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவி விலகியுள்ளார். அரசாங்கம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி CJP தலைவர்களுடன் இருசுற்று பேச்சு நடத்திய போதிலும் கோரிக்கைகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்நிலையில் தர்மேந்திரா தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் பரவி வரும் கடுமையான காட்டுத்தீயை கட்டுப்படுத்த A400M ராணுவ வானூர்தியை அவசரமாக பயன்படுத்துமாறு பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு உத்தரவிட்டுள்ளார். ஜிரோன், லாண்டஸ் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் பல நாள்களாக போராடி வருகின்றனர். விளையாட்டுத் தகவல். இத்தாலிய கார்பந்து கூட்டமைப்பு FIGC முன்னாள் மத்திய திடல் ஆட்டக்காரர் ஆண்ட்ரா பெர்லோவை தேசிய அணியின் தலைமை பயிற்றுநராக நியமிப்பது தொடர்பில் அவருடன் உடன்பாட்டை எட்டியுள்ளது. அவர் 4 உடன்பாட்டின் கீழ் இத்தாலிய அணியை வழிநடத்த உள்ளதாக உள்ளூர் நாளிதழ் லா ரிபப்ளிகா செய்தி வெளியிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலம்புடைய புதிய பாடல் அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிடப்பட்டது. அதன் இசை ஜெய், வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அருள் செல்வன், பிறகு தியா ஜெய், அருள் செல்வன், குகாஸ்ரீ, பிரகாஷ் செல்லதுரை மற்றும் மின்னலம்புடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் பாடிய பாடல் இது உங்களுக்காக.

காற்றின் மொழி நிகழ்ச்சி வாயிலா மீண்டும் உங்களுடைய நேரத்தில் மிக்க மகிழ்ச்சிங்க. கிஷன் இந்த பக்கமா பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இப்பொழுது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தொடர்ந்து கேட்க போறோம். இதற்கிடையில நீங்க பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும், பிடிச்சவங்க பக்கத்துல இருக்கும் போது இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலா.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

நேர்கள் மின்னலஃபம் மீது வைத்திருக்கும் அந்த அன்பு அதற்கு ஈடுணையே கிடையாதுங்க. இப்போ கூட ஒருத்தவங்க அழைச்சிருந்தாங்க. அழைத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, புது வாகனம் வாங்கியிருக்கேன், அதை முதல்ல வந்து மின்னல்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன், இப்போதான் ஆலயத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சி மனமார்ந்த பாராட்டு உங்களுக்கு, புதிய வாகனம் வாங்கியிருக்கீங்க, அதுவும் எங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிங்கல்ல, அந்த மனசுக்கு உங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம். மின்னலஃபமோடு தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த வேலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு வந்து புதிய பாடல் அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த பாடலும் வந்து நம்ம ஒளிபரப்புலையும் அடிக்கடி இனிமேல் கேட்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நம்ம காணொலிகள்லாம் பதிவு செஞ்சுருக்கோங்க. மின்னலஃபமுடைய சமூக வலைத்தளங்களுக்கு வாங்க, எல்லா காணொலியும் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக அங்கே நீங்கள் பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் S2 அலைவரிசை 873 அதன் வாயிலாக இனிமேல் நீங்கள் மின்னலஃபமாக தொடர்ந்து கேட்கலாம். இப்போ அடுத்த பாடல் ஸ்டாலின் படத்துக்காக சங்கர் மகாதேவன் வராங்க, கேட்கலாம்.

0: சொல்லியிருந்தாலே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்ஸ்
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

பகடி வதை சம்பவங்கள் நம்மை சுற்றி எங்க வேணாலும் நடக்கலாம், வேலை இடங்களில் நடக்கலாம், இல்ல நம்ம படிக்கிற இடங்களில் நடக்கலாம், எங்க வேணுமானாலும் நடக்கலாம். ஆனா அதெல்லாம் காணொலியா எடுத்து பதிவிடும் போது அதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு. இப்படியும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது இல்ல. அந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்க கேள்விப்படுறீங்க, இல்ல யாரும் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா வந்து வெளியில சொல்ல பயப்படுறாங்க அப்படின்னா, தாராளமா நீங்க உங்களுடைய புகார்களை காவல்துறைக்கு நீங்க தெரிவுப்படுத்தலாங்க. இதெல்லாம் வந்து மறைச்சு வைக்கிற விஷயமே கிடையாது. பகடை வதை அப்படின்றது அது எப்படி வேணாலும் போய் முடியலாம். அதனால தவறான முடிவுகள் எடுத்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. நம்ம இப்போ எடுக்கிற அந்த முடிவு நாளைக்கு இன்னொருவருக்கு நல்லதா போய் முடியணும் அப்படின்றத மட்டும் நம்ம சிந்திச்சு செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் சரி, இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க தொலைபேசியில் என்ன பண்ணுறாங்க, யார் கூட அவங்க வந்து பழகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில். சரியா, இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக. சித்தார்த்தா சிம்ஹா வராங்க, கேட்கலாம்.

0: அவங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்
1: லிங்கம்ஸ்.
2: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
3: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
4: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ், லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
5: 90 ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
5: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
4: கவரும் மனம், கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
1: லிங்கம்
7: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: என்ன கேக்குறாங்க?
7: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
8: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
7: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
8: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
7: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

ஸ்னேகமன் தேதிரா படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து எஸ்டோ அலைவரிசை 873 ஆர்டிஎம் கிளிக் வாயிலா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றி. வேலை வாய்ப்பு குறித்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு நீங்க போகலாம். மலேசிய பொது சேவை துறையின் கீழ் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன கதை அப்படின்றத அங்க போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்போ இறுதி நாள் அப்படின்னு தானே கேட்கறீங்க. 29 ஜூலை 11:59 நீங்க பதிவு செய்திடணும். அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை. மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக சாஹி சின்மயி வராங்க கேட்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: 5 மில்லியன் ரிங்கிட் தொடக்க நிதி. குறைக்கடத்தி துறையில் பூமி புத்தராக்களின் பங்கேற்பை வலுப்படுத்தும். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல். முதன்மை ஊடகங்கள் மூலம் தகவல்களை சரிபார்க்கவும் வாக்காளர்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. குறைக்கடத்தி துறையில் பூமி புத்தராக்களின் பங்கேற்பை வலுப்படுத்துவதற்காக 5 மில்லியன் ரிங்கிட் தொடக்க நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி உயர் தொழில்நுட்பத் துறையின் விநியோகத் தொடரில் தொடர்புடைய தரப்பினரின் பங்கேற்பை வலுப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த முனைப்பு ஏற்கனவே உள்ள பெருநிறுவனங்களின் இடத்தை கைப்பற்றுவதன்று, மாறாக குறைக்கடத்தி தொழில்துறையின் விநியோகத் தொடரில் பூமி புத்தரா நிறுவனங்களின் பங்கேற்பு அதிகமாக இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று அவர் தெளிவுபடுத்தினார். இதனிடையே பெரும்பாலான வெளிநாடுகள், குறிப்பாக ஹலால் துறையின் வளர்ச்சி கருதி மலேசியாவுடனான வியூக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான பேராவலை வெளிப்படுத்தியுள்ளதாக டத்துஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இது உலகளாவிய சூழியல் அமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மலேசியா ஆராய வழிவகுத்துள்ளது. இது வியட்நாம், சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, பெரு, இத்தியோப்பியா ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று நிதியமைச்சருமான அவர் கூறினார். குறிப்பாக சான்றளிப்பு கூறுகள், ஹலால் துறையின் வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது. பிரதமர் சவராங்பராய் பல்நுட்ப கல்லூரியில் நடைபெற்ற பினாங்கு பூமிபுத்ரா தொழில் முனைவோர் சந்திப்பு மற்றும் பினாங்கு பன்னாட்டு ஹலால் வர்த்தக கண்காட்சியின் தொடக்க விழாவில் உரையாற்றினார். கண்காணிப்பில் உள்ள நபர்களின் நுட்ப தொழிற்கல்வி, டிவெட் சார்ந்த திறன்களை பயன்படுத்தி சமூக நலத் திட்டங்களை நிறைவு செய்வதில் ஏனைய அமைச்சுகளுக்கும் அரசாங்க நிறுவனங்களுக்கும் உதவ மலேசிய சிறைத்துறை தயாராக உள்ளது. தொடர்புடைய நபர்களின் பங்கேற்பு சிறைத்துறையில் அவர்கள் பெற்ற பயிற்சிகளை பொறுத்து அமையும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசட்யான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த அணுகுமுறை சமூகத்திற்கு உடனடி பலன்களை அளிப்பது மட்டுமின்றி கைதிகளுக்கு உண்மையான பணி அனுபவத்தையும் வழங்குகிறது. இது அவர்கள் மீண்டும் சமூகத்துடன் இணைய தயாராவதற்கான பயிற்சியாகவும் அமையும். சமூக ஊடக பயனர்கள், குறிப்பாக நகரி சம்பிலான் வாக்காளர்கள் மாநில தேர்தல் பரப்புரை காலத்தில் தகவல்களை பகிர்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் முதன்மை ஊடகங்கள் மூலம் அதனை உறுதிப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பழைய உள்ளடக்கங்கள் புதியது போன்று மீண்டும் வெளியிடப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையிலான தவறான தகவல்கள் பகிரப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். இதனிடையே தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் வரும் ஆகஸ்ட் முதல் நாள் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு நம்பிக்கை கூட்டணி PH தேர்தல் இயக்குநர் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக் கொண்டார். ஜொஹூருடன் ஒப்பிடுகையில் நகரி சம்பிலானின் நிலைமை மாறுபட்டது. ஏனெனில் நகரி சம்பிலான் வாக்காளர்கள் பெரும்பாலோர் கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் பணிபுரிவதால் ஜொஹூரை போன்று அவர்கள் வாக்களிக்க நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை நகரி சம்பிலானின் சட்டமன்ற தேர்தலில் 889,490 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஆண்களை காட்டிலும் 50.23 விழுக்காட்டுடன் பெண்களே அதிகம் என தேர்தல் ஆணையம் கூறியது. அந்த எண்ணிக்கையில் 16,884 பேர் ராணுவ உறுப்பினர்களும் அவர்களின் துணைவியரும் ஆவர். 5,455 பேர் காவல்துறை உறுப்பினர்கள் ஆவர். 36 தொகுதிகளை உள்ளடக்கி முன்கூட்டியே வாக்களிப்பு July 28 திட்டமிடப்பட்டுள்ள வேளை ஆகஸ்ட் 1 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த ஆண்டின் நடுப்பகுதி வரை பொதுச்சேவை ஆணையம் SPA புதுச்சேவையில் ஏறக்குறைய 15,000 புதிய பணியிடங்களை வெற்றிகரமாக நிரப்பியுள்ளது. இது அரசாங்கத் துறைகளில் மனிதவள தேவையை நிறைவு செய்யும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். இவ்வாண்டு 30,000 ஊழியர்களை பணிக்கமர்த்த SPA இலக்கிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 25,000 இருந்ததாக அவ்வாணையத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைலானி முகமது யூனுஸ் தெரிவித்தார். இந்நிலையில் இவ்வாண்டு இறுதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்ட முடியும் என்பதில் தமது தரப்பு நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். தலைநகர் அம்பாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மாணவரை தாக்கியதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் இடைநிலைப் பள்ளி மாணவர் மூவரை காவல்துறையினர் தடுத்து வைத்துள்ளனர். நேற்று பிற்பகல் மணி 12:31 நடந்த சம்பவத்தின்போது பாதிக்கப்பட்ட மாணவர் அம்பாங் ஸ்ரீநீலாம் அடுக்குமாடி வளாகத்தில் உள்ள கட்டடத்தின் படிகட்டுக்கு கீழே அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் அவர் முகத்திலும் உடலிலும் தாக்கப்பட்டதாகவும் அம்பாங் ஜெயா காவல்துறை தலைவர் ACP கைரோல் அன்வார் காலித் தெரிவித்தார். அந்த 3 வயதினரும் இன்று மாலை தடுத்து வைக்கப்பட்டதாகவும் துன்புறுத்தல் சட்டம் 147(5)(7)(b) ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தியாவில் முதன்மை தேர்வுகளில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு எதிராக மாணவர்கள் தலைமையில் நடைபெற்ற தொடர் போராட்டங்களை தொடர்ந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியுள்ளார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகள் குறித்து சினம் கொண்ட இளையோர் கல்வி அமைப்பில் சீர்திருத்தங்களை கோரி போராட்டங்களில் இறங்கினர். அரசாங்கம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி CJP தலைவர்களுடன் இருசுற்று பேச்சு நடத்திய போதிலும் கோரிக்கைகளில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. இந்நிலையில் தர்மேந்திரா தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். இந்திய இளையோரின் ஆற்றலே நாட்டின் உண்மையான பலம் என்று அவர் பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டார். தென்கொரியாவின் முன்னணி நினைவுகச் செல்லு தயாரிப்பு நிறுவனங்கள் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸும் SK ஹனிக்ஸும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு சில்லுகளை வழங்குவதற்காக மொத்தம் $950 பில்லியன் மதிப்பிலான உடன்பாட்டை எட்டியுள்ளதாக தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் அதிபர் லீ ஜே மியோங் அமெரிக்காவின் பெருநிறுவனங்களின் தலைவர்களுடன் நடத்திய சந்திப்பின்போது இந்த ஒத்துழைப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கைகள் தென்கொரியாவின் தொழில்நுட்பத்துறைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் பரவி வரும் கடுமையான காட்டுத்தீயை கட்டுப்படுத்த A400M ராணுவ வானூர்தியை அவசரமாக பயன்படுத்துமாறு பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு உத்தரவிட்டுள்ளார். ஜிரோண்டே லண்டஸ் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் பல நாள்களாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் ஏபாஸ் நிறுவனத்துடன் இணைந்து தீயணைப்பு கருவிகளுடன் கூடிய A400M விமானத்தை சோதனை அடிப்படையில் பயன்படுத்த உள்துறை தற்காப்பு அமைச்சுகள் இணங்கியுள்ளன. இந்த விமானம் ஒரே நேரத்தில் 20 தீ தடுப்பு திரவத்தை தெளிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து துவனா அரங்கில் நடைபெற்ற பி குழு தொடக்க ஆட்டத்தில் ஹரிமமலயா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் மியான்மரை வென்றது. 10th நிமிடத்தில் மியாட்கோங் காண்ட் மூலம் மியான்மர் முன்னணி வகித்த நிலையில் 52-57 நிமிடங்களில் போலோ ஜோசே அடித்த கோல்கள் மலேசியாவின் முதல் வெற்றியை உறுதி செய்தன. அடுத்து வரும் செவ்வாய் குவாலலம்பூர் கார்பந்து அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் மலேசியா லாவோசுடன் களம் காணும். இத்தாலிய கார்பந்து கூட்டமைப்பு FIGC முன்னாள் மத்திய திடல் ஆட்டக்காரர் ஆண்ட்ரே பெர்லோவை தேசிய அணியின் தலைமை பயிற்றுநராக நியமிப்பது தொடர்பில் அவருடன் உடன்பாட்டை எட்டியுள்ளது. அவர் 4th உடன்பாட்டின் கீழ் இத்தாலிய அணியை வழிநடத்தவுள்ளதாக உள்ளூர் நாளிதழ் லா ரிபப்ளிகா செய்தி வெளியிட்டுள்ளது. இத்தாலிய அணியை வழிநடத்தும் விதம் குறித்த கருத்து வேறுபாடு காரணமாக மான்செஸ்டர் சிட்டி முன்னாள் மேலாளர் பெப் கார்டியோலா அப்பதவிக்கான வாய்ப்பை நிராகரித்ததைத் தொடர்ந்து இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. 5 மில்லியன் ரிங்கிட் தொடக்க நிதி குறைக்கடத்தி துறையில் பூமி புத்தராக்களின் பங்கேற்பை வலுப்படுத்தும். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் முதன்மை ஊடகங்கள் மூலம் தகவல்களை சரிபார்க்கவும் வாக்காளர்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1964 இன்றைய நாளில் வேளாண் கூட்டுறவு அமைச்சர் கிர் ஜோஹாரி பழ ஆண்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பழங்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நிலவியலுக்கும் முக்கிய வளமாக இருப்பதை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கு. உள்ளூர் பழங்களை மக்கள் அதிகமாக உண்ண ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தது. நாட்டில் புகழ்பெற்ற சில பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் அவற்றின் விளைச்சலை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கிர் ஜோஹாரி அறிவித்தார். 1961 1962 வெளிநாடுகளில் இருந்து பழங்களை இறக்குமதி செய்வதற்காக சுமார் 30 மில்லியன் வெள்ளி செலவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலாயாவின் பழ ஆண்டு இயக்கம் மக்களிடையே உள்ளூர் பழங்களின் மீது மேலும் ஈர்ப்பை ஏற்படுத்துவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்பட்டது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.
2: நேரம் 9:15. இடம்பெறுவது இஸ்லாமிய நாடகம்.
3: இஸ்லாமிய வானொலி நாடகம். ஒரு சொல், எழுத்து AW மன்சூர். ஒரு சொல் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
4: மல்லிகா, பசங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். வீடு வாசல்லாம் கூட்டி துணி துவைச்சு காய போட்டிருக்கேன். அடுப்புலாம் அரிசி களைஞ்சு வச்சிருக்கேன். மீன்கறி வச்சு பொறிச்சிருக்கேன். நான் போகும்போது ஆரிஃபாக கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அவங்க வந்து உனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்.
5: பாவங்க நீங்க. எப்போ நான் ஓடிட்டு வந்த மோட்டர் ஆக்சிடென்ட் ஆகி என் காலு உடஞ்சு மாவு கட்டு போட்டு அசையாம ஒரு இடத்துல உட்கார்ந்தனோ, அப்பவே உங்க நிம்மதி எல்லாம் போச்சு. ரொம்ப வேலைங்க உங்களுக்கு. என்னையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்து சமைச்சு கூட்டி பெருக்கி ரொம்ப வருத்தமா இருக்குங்க.
4: உனக்கு கால் உடைஞ்சதுனால இதெல்லாம் நான் பண்றேன். ஒத்த ஆளா நீ செஞ்ச வேலை தானே? அதே மாதிரிதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்ப நான் செய்யறேன்.
5: இதெல்லாம் ஒரு பொம்பளை பண்றதுக்கும் ஆம்பளை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க.
4: அப்புறம் இன்னையில இருந்து நான் ஆபீஸ்ல ஓவர் டைம் கேட்டிருக்கேன். அதனால நீங்க கதவை உள்ள பூட்டிக்கங்க. நான் போகும்போது சாவி எடுத்துட்டு போயிடுறேன்.
5: எதுக்குங்க அதெல்லாம்? வீட்லயும் நிறைய வேலை, ஆபீஸ்லயும்னா மனசு நிம்மதி இல்லாம போயிருங்க.
4: தப்பாரு, நீ எப்படி குடும்பத்தை நடத்தினியோ எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட அது இல்ல இது இல்லைன்னு நீ சொன்னதே இல்ல. ஆனா எனக்கு எப்பவுமே எதுவுமே இல்லாத மாதிரி தான் தோணுது. காரணம், உன்னோட சம்பளம் முழுசா 1500 வெள்ளி போயில்ல. ஆனா 5 பிள்ளைங்களும் நாம ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தமா 7 பேரு. நான் வாங்குற 2500 வெள்ளி பத்தல மாளிகா.
5: என்ன செய்யறது?
4: அதான் ஓட்டி கேட்டிருக்கேன்.
5: கொஞ்சம் செலவை இழுத்து புடிச்சோம்னா சரியா வந்துருங்க.
4: ஏதாவது ஒன்னு பண்ணாதான் சரியா வரும் மாளிகா. நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். ஆமா, காலையில நான் சுட்டு கொடுத்த மசாலா தோசை எப்படி இருந்துச்சு?
5: சைக்கல.
4: என்ன மாளிகா இப்படி சொல்லிட்ட? பிள்ளைங்க எல்லாரும் பாப்பா சூப்பர், நாளைக்கு மசாலா தோசைன்னு ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை உனக்கு நாக்கு எதுவும் செத்து போச்சோ?
5: சும்மா சொன்னங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்க கைப்பக்குவ மாதிரி வருமா?
4: சரி சரி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புற மாளிகா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
5: வலைக்கும் சலாம். பார்த்து போயிட்டு வாங்க.
6: உட்கார்ந்து வேலை செய்யற இங்க அப்படியா? எங்கிட்ட திரும்பினாலும் அடுப்பும் நெருப்பும்.
4: என்ன சாகிதா என்னோட நிலைமை புரியாம பேசிக்கிட்டு பாக்குற நிலைமையிலயா நான் இருக்கேன்? முதல்ல என் பொண்டாட்டி நல்லபடியா எழுந்திருச்சு வரணும். அது வர நான் வேற எதுவுமே யோசிக்க முடியாது. அவகிட்ட நான் என்னோட ஆபீஸ்ல தான் ஓட்டின்னு சொல்லியிருக்கிறேன். உன்னோட பழைய ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு அப்படிலாம் பாக்காத. நீ சொல்ற வழிய நான் பண்ணுவேன். சம்பளத்தை மட்டும் கரெக்டா எண்ணி கொடுத்துரு.
6: அதுக்கு என்ன, எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, நீ ரொட்டிக்கல்ல பத்த வச்சு கொஞ்சம் ரொட்டி சனாய் போட்டு வையே. அப்பப்ப மீஹூனு மீ கொய்த்தியா கோரிங்னு கொஞ்சம் பரட்ட வேண்டி இருக்கும்.
4: சரி,
6: எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். என்ன முடியும் தானே?
4: இந்த 6 மணி நேரத்துல நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் தட்டாம செய்வேன் சாகிதா. ஆமா சாகிதா, ஒரு நல்ல இடமா பார்த்து கடையை வச்சுக்கிட்டு உட்கார்லாம்ல.
6: எங்க இருக்கு என்கிட்ட கடை வைக்கிற அளவுக்கு காசு? அல்லா இப்படி ஒரு தொழிலை தந்ததே பெரிய அருட்கொடை. இப்பதான் குடும்பம் நிம்மதியா போயிட்டு இருக்கு. வீட்லயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். இந்த ரொட்டி சென்னை தோசை கோரிங் ஐட்டம் மட்டும்தான் இங்க. இன்ஷால்லா பாக்கலாம்.
4: கல்லு சூடாயிருச்சு, ரொட்டி சென்னை போட்டலாமா?
6: சீக்கிரம் போடு, இனி ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருவாங்க.
7: அடே தம்பி, பிளேட் எல்லாத்தையும் அழகா எடுத்து அடிக்கி வையு. அப்படியே முடிச்சிட்டு அந்த தோசை மாவை கரைச்சி வையு.
4: அதெல்லாம் நானே கரைச்சி வச்சுட்டேன். முதல்ல நீ ஓர்டர் சொல்லு. சும்மா நச்சுன்னு வரும், நம்ம கை பக்குவமே அப்படி.
6: ஓகே ஜலீல்.
4: என்ன மாளிகா, நான் மெதுவா தானே திறந்துட்டு வந்தேன். முழிச்சிட்டியா? சாரி.
5: நீங்க வேற, தூங்குனாதானே முழிக்கிறதுக்கு.
4: பின்ன
5: என்ன செய்யறீங்களோ, எப்ப வருவீங்களோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு, தூக்கமே வரலங்க.
4: என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? நான் தான் வந்துருவேன்ல. சரி, சாப்பிட்டியா?
5: சாப்பிட்டங்க. மூத்தவ முஜிபாதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. 12 வயசுல அவ்வளோ பொறுப்பு புள்ளைக்கு.
4: அம்மாவோட நிலைமை தெரியுதுல புள்ளைக்கு, அதான் எல்லாரையும் அனுசரிச்சு பாத்துக்குது.
5: என்னங்க, உங்க மேல ஒரு மாதிரியான வாசம் வருது.
4: என்ன என்ன என்ன வாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே.
5: மீன்கறி, இறைச்சிக்கறி, கோழிக்கறி, முர்த்தபா, மீ கோரிங், கொய்த்தியாவுன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பிரிச்சு வச்சா எப்படி வாசம் வருமோ, அந்த மாதிரி.
4: அதுவா? வேலை முடிஞ்சு வரும்போது ரோட் சைடுல உள்ள ஒரு கடையில நல்லா வாசமா இருக்கேன்னு முர்த்தபா வாங்க போயிருந்தேன். அந்த கடை வாசம் சட்டையில ஒட்டிருச்சு போல. சரி, முர்த்தபாவை சாப்பிடு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்.
5: ஏங்க, நீங்க சாப்பிடுங்க.
4: நான் கடையிலயே. இல்ல இல்ல இல்ல, முர்த்தபா வாங்கிட்டு அந்த கடையிலயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏறமாச்சுல. அதான்
5: அப்பனா எடுத்து ஹாஸ்பிடல்ல வச்சிருங்க, காலையில பிள்ளைங்களுக்கு சூடு பண்ணி கொடுத்துடலாம்.
4: சரிதான், என்ன பண்றது, பிள்ளைங்க கூட நேரம் செலவழிக்க கூட முடியல. இந்த சூடா உள்ள முர்த்தபாவை கூட கொடுக்க முடியல. எழுப்புனா பிள்ளைங்க தூக்கம் கலைஞ்சிடும், அப்புறம் ஸ்கூல் கட்டு போயிடும். என்ன பண்றது,
5: மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஒருத்தர் சம்பாதிக்கிற காசு இந்த வீட்டுல தாராளமா போதும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சோம்னா எல்லாம் சரியா வந்துடும். நீங்க தான் சொல்லி பேச்சு கேட்காம உடம்ப போட்டு பாடா படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் குளிச்சுட்டு வந்து நேரத்தோட படுங்க. காலையில ஆபீஸ் போகணும்ல.
4: ஆமா மாளிகா.
6: என்னமோ தெரியல ஜலி, நீ கடைக்கு வந்த இந்த ஒரு மாசத்துல வியாபாரம் 10 மடங்கா நடக்குது. அல்லாஹ் அப்படி ஒரு வியாபாரத்தையும் ரிஸ்கையும் தந்திருக்கான்.
4: அல்ஹம்துலில்லாஹ். கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாஹிதா.
6: ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாலும் இவ்வளவு வியாபாரம் நடக்குமோ நடக்காதோ தெரியல. இன்னைக்கு பாத்தியா, 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிக்க கூட நேரம் இல்ல. 4 பேர் புதுசா சேர்த்திருக்கோம், நல்ல வருமானம் வருது. அதனாலதான் 6 மணி நேர வேலைக்கு உனக்கு 100 வெள்ளி சம்பளம் தரேன்.
4: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் சாயிதா. இது அப்படியே என்னோட குடும்ப சுமையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் சாயிதா.
6: நீ வேற, எல்லாம் கைப்பக்குவம் ஜலீல். பொதுவா நம்ம கடைக்கு சீன வாடிக்கையாளர் வர்றது ரொம்ப குறைவு. நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வர ஆரம்பிச்சு இப்ப அவங்க தான் நம்ம அதிகபட்ச வாடிக்கையாளரா இருக்கிறாங்க. என்ன மாயம் பண்றியோ தெரியல. ரொட்டிக்கல்லு பிஸியா இருந்தா நான் பெரட்டலான்னு போனா கூட வேணாம், அவரை பெரட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? கைப்பக்குவம் ஜலீல், கைப்பக்குவம்.
4: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சாயிதா. என்னோட எண்ணம் எப்பவும் இதுதான். ஒண்ணு, நாம வேலை செய்யற கடையில நல்லா வியாபாரம் நடக்கணும். நாம தயார் பண்ணி கொடுக்கற உணவு வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நல்லா ருசியா அமையணும். அருள் செய்தார் ரஹ்மானேன்னு தான் ஆரம்பிப்பேன். அல்லாஹ்வும் அப்படியே நாடுறான். அவ்வளவுதான், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சாயிதா.
6: சரி ஜலீல், உனக்கு தேவையான இறைச்சி, கோழி, முட்டபா, ரொட்டின்னு போட்டுக்க. டைம் ஆச்சுல.
4: நான் நாளைக்கு ஆபீஸ்ல லீவ் போட்டிருக்கேன். மாளிகாவுக்கு கட்டு பிரிச்சு கட்டணும், அதான் அவசரப்படாம இருக்கேன்.
6: இப்ப சாயங்காலம்
4: அதெல்லாம் கண்டிப்பா வந்து நிப்பேன்ல.
6: நிறைய உழைக்கிற ஜலி, கண்டிப்பா நீ நல்லா இருப்ப. அப்புறம் இந்த மாச கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தேன், வியாபாரம் கூடிருச்சு, வருமானம் கூடியிருக்குன்னு சொன்னேன்ல.
4: ஆமா சாயிதா.
6: அதான் அந்த வருமானத்துல இருந்து உனக்கு 1500 வெள்ளி தர இருக்கேன். என்ன சந்தோஷம் தானே?
4: அதான் டெய்லி சம்பளம் வாங்குறேன் சாயிதா, அதுவே எனக்கு அதிகமா தர்ற. சாப்பாடு வேற கட்டிட்டு போறேன் இப்போ. இது வேறையா?
6: அப்படி இல்ல ஜலீல், 6 வருஷமா கடை வச்சிருக்கேன். இப்படி ஒரு வியாபாரத்தை கடந்த 1 மாசமா தான் நான் பாக்குறேன். இந்த வச்சுக்க ஜலீல், மனசார தர்றது தானே.
4: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நன்றி சாயிதா, நான் இத மறக்க மாட்டேன்.
6: அதுக்கான தகுதி உனக்கு இருக்கிறதுனாலதான் அந்த காசு வந்து உன்னை அடையுது. சரி, நீ கிளம்பு, நானும் எடுத்து வச்சிட்டு கிளம்புறேன்.
4: மணிக்கு மலிக்கா
5: ஓடி ஆபீஸ்ல தானே?
4: ஆமா, அதுல என்ன சந்தேகம்? வேணும்னா என் கூட வேலை செய்யற ஹசனுக்கு போன்
5: அடிச்சுக்கேன். அடிச்சேன்.
8: கரெக்டா சொல்லியிருப்பானே.
5: போன அவர் எடுக்கல.
8: அப்புறம்
5: அவர் பொண்டாட்டி எடுத்துச்சு.
8: அவங்க கிட்ட நான் எதையும் சொல்லி வைக்கலையே.
5: என்ன சொல்லி வைக்கல?
8: ஆமா சொல்லி வைக்கல. ஆமா அதான்.
5: ஆனா அவங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
8: அப்படியா? எனக்கு வைத்த கலக்கிற மாதிரி இருக்கு. இந்த வந்துடுறேன்.
5: நில்லுங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும்.
9: என்ன மாளிகா மிரட்டுற? அழுக வருதுல.
5: இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேணாம். உண்மையை சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஆபீஸ்ல ஓட்டி. இல்ல ஆபீஸ்ல ஓட்டி இல்ல.
5: ஆபீஸ்ல ஓட்டின்னு ஒண்ணு இல்லேன்னு அசனோட பொண்டாட்டி சொல்லி 3 மணி நேரம் ஆச்சு. அதோட அசனுக்கு ஓட்டி இல்லையா? வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காராம்.
4: அப்படியா? ஆமா, அவனுக்கு ஓட்டி இல்ல, ஆனா எனக்கு இருந்துச்சே.
5: அதான் எங்கன்னு கேக்குறேன்.
4: அது அசனோட பொண்டாட்டி சொல்லலையா?
5: பேச்ச வளர்க்காதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இல்லன்னா நான் சொல்லுவேன்.
4: குருபுக்காரி, தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி கேப்ப. சரி வா, நேரத்தோட போய் படுப்போம். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல.
5: யாருங்க அந்த சைதா?
4: விஷயம் அவ்வளவு தூரம் போயிருச்சா?
5: போயிருச்சு. யார் அந்த சைதா?
4: சைதா கடை முதலாளி.
5: நீங்க அங்க ரொட்டி சென்னை போடுறீங்க அதானே?
4: கல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்க.
5: ரொட்டி சென்னை மட்டும்தான் போடுறீங்களா?
4: இல்லையே, மீ கோரிங், நாசி கோரிங், பீகன் கோரிங், கொய்த்தே கோரிங், இப்படி பல பல ஐட்டம் மளிகா. இப்ப கூட உனக்காக ஸ்பெஷலா பிஷ் பவுலு, சிக்கன் பவுல் எல்லாம் வெட்டி போட்டு கொய்த்தியா பரட்டி எடுத்து வந்திருக்கேன். ஆட்டிறைச்சி, கோழி கூட இருக்கு. சாப்பிடுறியா?
5: எதுக்கு என்கிட்ட பொய் சொன்னீங்க?
4: அது வந்து நீ சந்தேகப்பட்டுட்டேன்னா?
5: சந்தேகப்படுற மாதிரி உங்களுக்கு என்னமாவது பண்ண தெரியுமா என்ன?
4: தெரியாதுதான், அதான் மாட்டிக்கிட்டேன்ல.
5: ஆமா, அந்த சாயிதா உங்களோட ஒன்னா படிச்சவங்க தானே?
4: ஆமா மளிகா, ஒன்னா படிச்சோம். ஒரே கம்பம், அடுத்தடுத்த வீடு. அப்புறம் காலப்போக்கில் பிரிஞ்சிட்டோம். இப்போதான் ஒரு 6 மாசம் இருக்கும் பார்த்து. ரோட்டோரமாக ஒரு ஒட்டுக்கடை வச்சிருக்கா. போன மாசம் உனக்கு இப்படி ஆன உடனே என்ன பண்ணலாம்னு தெரியாம அவகிட்ட ஒரு பார்ட் டைம் வேலை கேட்டிருந்தேன். அதான் இப்போ போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உன்கிட்ட சொன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப. அதான் ஆபீஸ்ல ஓட்டின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன்.
5: அது 3வது நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
4: எப்படி மாளிகா?
5: அதான் கையில புங்குசோட வரீங்களே.
4: கண்டுபிடிச்சிட்டேன்.
5: சாப்பாடு கடையில வேலை பார்த்தாதான், அதுவும் ரொம்ப தெரிஞ்சவங்கிட்ட வேலை பார்த்தாதான் டெய்லி 100 வெள்ளி சம்பளம், 50 வெள்ளிக்கு சாப்பாடும் கட்டிட்டு வர முடியும்.
4: அதான் 3வது நாளே தெரிஞ்சு போச்சுல. அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு கேக்குற? அப்ப சந்தேகப்படுறியா?
5: வாய் முடுங்க. உங்களை போய் சந்தேகப்பட வேணாம். நீங்க என் கூட வாழ்ற இந்த 15 வருஷத்துல உங்களை எனக்கு தெரியாதாங்க. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் தரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் கேட்டேன்.
4: ரெஸ்டா? அதெல்லாம் எனக்கு வேணாம்.
5: எனக்கு ஒன்னு புரியலங்க.
4: என்ன சொல்லு, முடிஞ்சா புரிய வைக்கிறேன்.
5: நீங்க இப்படி திடீர்னு 2 வேலை செய்யறது என்னோட கால் உடஞ்சி வீட்டுல உட்கார்ந்ததுக்கு மட்டும் இல்ல, என்னோட வருமானம் நின்றுச்சுனோ இல்ல, அதையும் தாண்டி என்னமோ முக்கியமான காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு மட்டும்தான் எனக்கு தெரியாது. தயவு செய்து சொல்லிருங்க.
4: நீ சொல்றது உண்மைதான் மாளிகா. நான் 2வது வேலைக்கு போக காரணம் உன்னோட வருமானம் நின்னதுக்கோ, நீ காலை உடச்சுக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்ததுக்கோ இல்ல. அதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு சொல், ஆழமான சொல், வினை சொல், விவகாரமான சொல். அந்த ஒத்த சொல்லுதான் என்னை இப்படி படாத பாடுபடுத்துது, இப்படி ஆட்டி வைக்குது.
5: என்னங்க அது?
4: உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருந்தப்போ ஒரு தாய் புலம்பிட்டு இருந்தா, வயிறு எரிஞ்சு சாப விடுற மாதிரி.
5: என்னங்க அது?
4: உன்னை கட்டிக்கிட்டு நானும் சுகப்படல, என் பிள்ளைக்கும் புண்ணியம் இல்ல. காலை உடைச்சிட்டு கிடக்குற என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட 10 காசு சம்பாதிக்க வக்கீலையே, நீ எல்லாம் ஒரு மனுஷனானு அந்த அம்மா அவ வீட்டுக்காரரை திட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவரு தலையை குனிஞ்சு அழுது படியே உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு பிள்ளைய கூட உன்னால பாத்துக்க வக்கீலையே, உன்ன நம்பி 2-3 பிள்ளைங்களை அதிகமா பெற்றிருந்தா நடுத்தெருவுல தான் நிக்கணும் அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது 5 பிள்ளைங்களை பெத்துட்ட என்னோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. என்னால அந்த ஆளு தலை குனிஞ்சு கையாளாத நிலையில கண்ணீர் மல்கு நின்றுகிட்டு இருந்தத இப்ப வரைக்கும் மறக்க முடியல மாளிகா. நாளைக்கு வளர்ந்து நிக்க போற என் பிள்ளைங்க என்ன பார்த்து, எங்க அப்ப எங்களுக்கு ஒன்னத்தையும் சேர்த்து வைக்கல, எங்களை பெத்து வளர்த்தது மட்டும்தான் அவனோட வேலைன்னு சொல்லிட்டா? அதான் இப்படி கிளம்பிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சம்பாரிச்சு சேர்த்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன் மாளிகா.
5: எல்லாம் சரிதான், நான் உங்களை அப்படிலாம் சபிக்க மாட்டேங்க. என் பிள்ளைகளையும் அப்படி பேசுற அளவுக்கு வளர்க்க மாட்டேங்க. நீங்களும் ஒரு பொறுப்புல தந்தையா கணவனா இல்லைங்க. உணவழிக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில இல்ல. மேலும் அவை வாழ்ற இடத்தையும் மடிந்து அடங்குற இடத்தையும் அல்லாஹ் அறியறான். இதெல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ன்ற புத்தகத்துல தெளிவா பதிவானது. அப்புறம் ஏன் கவலைப்படணும்? எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானவங்க.
3: நேர்களே, இதுவரை ஏ டபிள்யூ மன்சூர் எழுதிய ஒரு சொல் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் சைத் நசீர், ரஷிதா பேகம் மற்றும் ஆமினா ஷஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர்.
10: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
11: இப்போ பிரியங்காவில் அதிரவைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
12: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
0: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
4: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
4: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
5: இப்பனு பார்த்தா
4: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
5: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
4: ஆ, தாராளமா போலாமே. உங்க காடியிலே போயிருவோமா?
5: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
4: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொடக்கமாக மலாக்காவில் வெள்ள நிலவரம். இன்று இரவு 8 மணி வரை மத்திய மலாக்கா மாவட்டத்தில் 3 தற்காலிக உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. 36 குடும்பங்களை உள்ளடக்கி 123 பேர் அவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் கம்போங் லேரே, பெரிங்கிட், கம்போங் பச்சாங், தங்கரா, புக்கிட் ரம்பாய், தஞ்சோங் கிளிங் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்று மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் தெரிவித்தது. பினாங்கு பூமிபுத்திராக்களின் பொருளாதார பங்கேற்பில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலங்களுள் ஒன்றாக திகழ வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விருப்பம் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கூட்டரசு மாநில அரசுகளின் அனைத்து பூமிபுத்திரா மேம்பாட்டு நிறுவனங்களும் வியூக ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். அகதிகளுக்கான தேசிய தரவுத்தளத்தை மலேசியா நேரடியாக நிர்வகிக்கும் நோக்கில் அகதிகள் பதிவு ஆவணம் DPP திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவுத்துறை தடுப்பு முகாம்களில் தற்போது சுமார் 21,000 பேர் உள்ளனர். அவர்களுள் ஏறக்குறைய 4,000 பேர் தாங்கள் அகதிகள் என கூறிக்கொள்வதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுடியான் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்தியாவில் தேர்வு முறைகேடுகளை எதிர்த்து நடைபெற்ற இளையோர் தலைமையிலான போராட்டத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி CJP முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது. அரசாங்கம் தங்களின் எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டதாக CJP தெரிவித்ததை தொடர்ந்து அனைவரும் உடனடியாக போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக இல்லம் திரும்புமாறு அதன் ஊடக தொடர்பாளர் ஆசுதோஷ் ரங்கா கேட்டுக்கொண்டார். பிரான்ஸ் முழுவதும் தற்போது ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ 98,000 ஹெக்டர் நிலத்தை அழித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் லாரன் நுன்யஸ் தெரிவித்தார். இது வரலாறு காணாத பேரிடர் என அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் இன்னமும் நாடு முழுவதும் பல இடங்களில் பரவியுள்ள காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்படாமல் உள்ளதாக அவர் கூறினார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாளை நடைபெறும் ஆடவர் 65 கிலோ இடைத்தூக்கும் பிரிவில் பங்கேற்கும் தேசிய வீரர் மொஹமட் அஸ்னில் பீடின் காமன்வெல்த் போட்டியில் 3 தங்கங்களை வென்ற முதல் மலேசியர் என்ற சாதனையை படைப்பதில் உறுதியாக உள்ளார். மொத்தம் 310 கிலோ எடையை தூக்குவதை இலக்காக கொண்டுள்ள அவர் கிளாஸ்கோ நகரின் சூழலுக்கு ஏற்ப முழுமையாக தயாராக இருப்பதாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்லஃபமுடைய புதிய பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாச்சுங்க. இந்த பாடலுடைய இசை பார்த்தீங்கன்னா ஜெயுடைய இசையில், அருள் செல்வன் வரிகளில் தியா ஜெய், அருள் செல்வன் குகஸ்ரீ, பிரகாஷ் செல்லதுரை மற்றும் மின்லஃபம் அறிவிப்பாளர்கள் பாடியிருந்த அந்த பாடல். இது உங்களுக்காக

காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். இப்போ நம்ம உள்ளூர் பாட்டு திலா லட்சுமி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: சமையலறை சின்னமாய் சுவையிலே உச்சமாய் லிங்கம். 1933 நல்லெண்ணெய் தயாரிப்புடன் செயல்பட தொடங்கிய நிறுவனம் எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ்.
1: இப்போ நல்லெண்ணு எடுத்துக்கிட்டா
2: மகாலிங்கம் மாக்மாமா அதிச்சுக்க முடியுமா?
0: வாடிக்கையாளர் தேவை உணர்ந்து அனைத்தும் உங்கள் வசமாக பல்வேறு தயாரிப்புகள் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் காலத்துக்கு ஏற்ப தரத்திலே ஏற்றம். இப்போது மீன் மசாலைகள் தனித்தன்மையுடன் தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்களுக்கு நிச்சயம் தெரியும், அதன் வேறுபாடு உங்களுக்கு புரியும். ஆமா, முன்பை விட இப்போது மீன் மசாலை மாறுபட்ட சுவையுடன். காலை சிற்றுண்டி முதல் லிங்கம்ஸ் உங்கள் வசமாகும். பரபரப்பான காலை நேரத்தில் உங்கள் சிற்றுண்டி தயாரிப்பை எளிதாக்க விரைந்து முடிக்க தோசை மாவு, இடியப்பம், ரவா, உப்புமா என நாளுக்கொன்றாய் சமைத்து சுவைத்து மகிழ உங்களுடன் லிங்கம்ஸ். சுவையும் மனமும் அடங்கி இருப்பது புத்தம் புது தயாரிப்பில். விரைந்து உங்களை அடைய நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எல்லா திசைகளிலும் லிங்கம்ஸ் வாகனங்கள் பொருள்களை கொண்டு சேர்க்கின்றன. ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை வழங்க லிங்கம்ஸ் தயங்கியதே இல்லை. சீனியின் பயனீட்டை குறைக்க வேண்டும் என அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சுவையாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே அதை குறைக்கவும் வேண்டும். குறைத்தாலும் அதன் சுவை மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போது லிங்கம்ஸ் நாட்டு சர்க்கரையை அறிமுகம் செய்துள்ளது. ரசாயனம் இல்லை, அதே நேரத்தில் சுவைக்கும் பஞ்சமில்லை. உங்களுடைய பலகாரங்கள் தயாரிப்பதற்கும் இந்த நாட்டு சர்க்கரை மிகவும் பொருத்தமான ஒன்று. இது புட்டிகளில் அழகாக அடைக்கப்பட்டு இப்போது விற்பனையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் இல்லங்களில் இருந்தால் சமையலறை மணக்கும். அதனால்தான் லிங்கம்ஸ் உங்கள் சமையலறையின் சின்னம் என முத்திரை பெற்றுள்ளது. சமையலை சுமையாக கருதாமல் அதை ஒரு இன்ப பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டு சமைத்தீர்களானால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்வர். ஏனென்றால் உங்களுடைய தயாரிப்புகளிலே சுவை இயற்கையாகவே கூடும். மகிழ்ச்சியாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது வெற்றியில் தான் முடியும். உங்கள் சமையல் சிறக்க வேண்டும் என்பது லிங்கம்ஸ் நிறுவனத்தின் விருப்பம். இதுவரை உங்களை இணைத்த நிறுவனம்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

என்ன பாட்டு வேணும் வந்து கேளுங்க.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேல சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

0: சத்ய பிரகாஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் அவருடைய அன்பு மனைவி பவிக்காக வந்து கேட்டிருந்தாரு. ஒரு அன்பு பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சரி, டிக்டாக் நேரலையில் தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குணா வந்து சிகாமாட்ல இருக்காரு, அவருக்காக அவர் வந்து தளபதியுடைய ரசிகர், அவருக்காக தளபதி பாடலா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புத்தம்புதிய ஒரு பாடல் ஜனநாயகன் படத்துக்காக குணாவுக்காகவே வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

ஜாவித் அலி, பிரியா மேஷ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. காட்டின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நம்ம சொல்லியிருந்த மாதிரி டிக்டாக் நேரலை பக்கமா நீங்க பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக நம்ம கேட்டிருந்தோம், மாலா வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து நமக்கு வந்துட்டு அவங்களுடைய செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மதிய நேரமா, மதிய நேரம் வந்து மாலா நல்லா தெம்பா சாப்பிட்டு இப்போ டிக்டாக் நேரலை பக்கமா நம்ம டிக்டாக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி மாலா. அங்க எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரு கேட்டிருக்காரு, அவருடைய நண்பர் ஜோஷ்வாவுக்காக ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் நீங்களும் பாடல் கேட்கணுமா, இன்னும் இருவருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. யாருக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், யாருக்காக பாட்டு கேட்கறீங்களோ உங்க பெயர் என்ன, பாட்டு ஐடியில சில பேர் வந்து பெயர் இல்லாம இருக்கீங்க, அந்த பெயர் அப்படியே கீழே கொஞ்சம் எழுதி அனுப்புனீங்கன்னா உங்க பெயரை நாங்க தெரிஞ்சுப்போங்க. சரியா, பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா, யாழினி அவங்களுடைய சகோதரி தினுக்காக கேட்டிருக்காங்க. அதே பாடல் லிடியா வந்து தனேஸ்வருக்காக கேட்டிருக்காங்க. இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம், யாருக்கு போக போகுது அந்த பாடல் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம்.

வார இறுதி நாள், பிடிச்சவங்க கூட இப்போ நீண்ட தூர பயணத்துல இருக்கீங்கன்னா அந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த பாடல் டிக்டாக் நேரலையில் கடைசி பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா வஜித் சுமையாவுக்காக கேட்டிருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் மக்கள் நிகராளிகளும் பரப்புரையின்போது பண்பு நலன்களையும் நெறிமுறைகளையும் பேணுவது அவசியம் என தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயத் ஹமிடி வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கான நலத்திட்டங்களிலும் முனைப்புகளிலும் கவனம் செலுத்தும் வகையில் அத்தேர்தல் அமைந்திருக்க வேண்டும் என துணை பிரதமருமான அவர் கேட்டுக்கொண்டார். முகநூலில் இஸ்லாமிய சமயத்தை இழிவுபடுத்தும் வகையில் இடம்பெற்ற பதிவு குறித்த முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்படும். இனம், மதம், அரசராகிய 3-6 கூறுகளை எழுப்புவதற்காக சமூக ஊடகத்தை தவறாக பயன்படுத்திய எந்தவொரு தரப்பினர் மீதும் நடவடிக்கை எடுப்பதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது என தொடர்பு பல்லூடக ஆணையம் தெரிவித்துள்ளது. இவ்விவகாரத்தில் அரசு மலேசிய காவற்படை PDRM உடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாகவும் MCMC குறிப்பிட்டுள்ளது. செங்கடலோரத்தில் உள்ள சவுதி அரேபியாவின் எண்ணெய் வசதிகளை குறிவைத்து தாக்கியதாக ஏமனின் ஹுதி படைகள் தெரிவித்துள்ளன. வளைகுடா முடியாட்சியால் தாக்குதல் நடந்தால் பதிலடியை தீவிரப்படுத்தப் போவதாக அந்த தெஹ்ரானிய ஆதரவு தரப்பு தெரிவித்துள்ளது. திருகுருதிகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு சவுதியின் எண்ணெய் பெருநிறுவனமான அராம்கோவின் வசதிகள் தாக்கப்பட்டன. வரும் நாள்களில் இத்தகைய தாக்குதல்களை விரிவுபடுத்தப் போவதாகவும் ஹுதி மிரட்டல் விடுத்துள்ளது. பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC-விலிருந்து விலகுவதற்கான தனது முடிவை ஐநாவிடம் தெரிவித்துள்ளதாக வெனசுவேலா கூறியது. அந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் புவியியல் சார்பை வெளிப்படுத்தும் வகையில் இருப்பதை தொடர்ந்து நடப்பு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் உத்தரவின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சர் ஃபெலிக்ஸ் பிளசன்சியா தெரிவித்தார். நிறைவாக 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. நாளை நடைபெறும் ஆடவர் 60 கிலோகிராம் எடை பிரிவில் தங்கத்தை தக்கவைக்கும் முயற்சியில் தனது சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதில் அழுத்தம் முதன்மை காரணியாக அமைந்துள்ளதாக தேசிய எடை தூக்கும் வீரர் முகமத் அனிக் ஹஸ்டான் தெரிவித்துள்ளார். அதேவேளை இலக்கை அடைவதில் உளவியல் கூறுகளும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது. இந்த பக்கம் உங்களோட கிஷன் பேசிட்டு இருக்கேங்க. அடுத்து இடம் பெறுவது மலரும் நினைவுகள் அங்கம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அங்கம். இன்றைக்கு நீங்க அழைத்து யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத கேட்க போறீங்க. இப்போ இந்த இதமான இரவு நேரத்துல அந்த பக்கமா உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பாடல், பழம் பாடல், என்ன பாடல் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் கிஷன், தனபாக்கியம் பேசுறேன்.
1: தனபாக்கியம் சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
0: எனக்கு அந்த பாடல் இருக்கான் பாருங்க கிஷன், நிலவு பெண்முகம் பார்க்க நீல மேகம் கண்ணாடி.
1: யாருக்காக அந்த பாட்டு?
0: பாடல் மின்னலகம் கேக்குறவங்க எல்லாருக்கும், உங்களுக்கும் சேர்த்து கேக்குறேன். நலமா இருக்கீங்களா ஐயா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அங்க நல்லா இருக்கணும். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு நல்லா ஓய்வெடுங்க சரியா?
0: ரொம்ப நன்றி.

0: மலரும் நினைவுகள் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. மனசுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோடுதோ அதை நீங்க அழைத்து கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் சார், நாங்க லாரன்ஸ் மனோ பேசுறோம் சார்.
0: லாரன்ஸ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: வர 8-ஆம் தேதி வந்து பேரப்பிள்ளை, முத பேரப்பிள்ளைக்கு பிறந்த நாள் சார். அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த செல்லக்கிளியே மெல்லக்கிளி அந்த பாட்டு பாடிதான் தூங்க வைப்பேன். இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை 2 வயசு ஆயிடுச்சு, அந்த பாட்டு கேட்கிறோம் சார்.
0: நீங்க வந்து அவங்களுடைய அம்மாவை தூங்க வைக்க பாடின ஒரு பாட்டு?
1: ஆமா சார், சின்ன பிள்ளை இருக்கப்ப மகாது பாட்டு பாடினாதான் தூங்கும்.
0: சரி, இப்போ பேத்திக்கும் நீங்க பாடிட்டு இருக்கீங்க அந்த பாட்டை?
1: ஆமா சார், இப்ப அந்த அவங்க பேரு வந்து அவங்க வந்து அவங்க அம்மா பேர் வந்து சொப்னா ஸ்ரீமுடால இருக்காங்க. அப்புறம் அக்கா எல்லாம் இருக்காங்க சன்வேல எல்லாம், எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சார். எங்க அக்கா சுசிலா, கமலா எல்லாம் இருக்காங்க.
0: சரி, எல்லோருக்காகவும் அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: Lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai lai l

0: என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: பாசமலர் வேணுயா எனக்கு.
0: பாசமலர்ல இருந்து என்ன பாட்டு?
1: அதான் சிவாஜி கணேசன் சாவித்திரி படிப்பாங்களே அண்ணன் தங்கச்சி பாட்டு யாது? அது அண்ணன் இருக்க சம்பந்த பாட்டு. அந்த பாட்டு
0: உங்களுக்கு அண்ணன் இருக்காரா?
1: இருக்காரு, அண்ணன் தவறிட்டாரு. ரெண்டு அண்ணன் இருக்காங்க, எல்லாத்தையும் அண்ணன் தான் கூப்பிடுவோம், எல்லாம் ரொம்ப பாசமா பாப்பாங்கயா.
0: சரி,
1: அக்கா ஒருத்தங்க இருக்காங்க.
0: அன்பு தங்கைக்காக இந்த பாட்டு இப்போ அண்ணன்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சதா நினைச்சுக்கோங்க, சரியா?
1: ரொம்ப ரொம்ப நன்றியா.

0: என்ன
1: பாட்டு கேக்குறோம் தோணுது உங்களுக்கு?
0: ரொம்ப ஆசையா இருக்கு இந்த பாட்டு பாடவா, பாட்டு கேட்கணும்னு போல இருக்கு. பாட்டு கொஞ்சம் பேசி போட்டிருக்கேன்.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்கு இப்போ அங்கிருந்து இந்த ஆசை வந்துருச்சு இல்ல, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இப்ப வந்துகிட்டே இருக்கு. அங்க மழையா?
0: மழை இல்லையா சார்? இன்னைக்கு மழை இல்ல. இன்னைக்கு நேற்றுக்குதான் மழை, இன்னைக்கு மழை இல்ல, அதனால கொஞ்சம் ஓகே. அனைவருக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா எப்பயுமே மின்னல் FM தான் கேட்டு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க.
0: நன்றி.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: ஹலோ வணக்கம், ஜெயசீலன் பேசுறேங்க. சாலம்
1: ஜெயசீலன் சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக கேட்கலாம்?
0: ஒரு பழைய பாடல், கண்ணில் தோன்றும் காட்சியாகும் அப்படின்ற பாடல்.
1: யாருக்காக?
0: நண்பர்கள், என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மனைவிக்காக.
1: அதானே, அந்த பேரை சொல்லலன்னா அப்புறம் அவ்வளவுதான் நீங்க. சரி, எங்க இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க? இப்போ வீட்ல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா?
0: இல்லங்க, நான் சாலம், நம்ம வீட்ல இருக்கேன். படுக்க போற நேரத்துல நான் டெய்லி வந்து இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை கேட்டுதான் நான் படுப்பேன். பகல்ல எல்லா நேரமும் என்னோட விருப்பப்பா இது வந்து மினரசம் தான், மினரசம் தான் எப்பயுமே.
1: கண்டிப்பா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. எஸ்ட்ரோலி வரிசை 873 ஆர்டிஎம் கிளிக்லயும் தொடர்ந்து கேளுங்க. சரியா,
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.
1: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
2: குடிசீக்கிரம் போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
1: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னையா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், வணக்கம். எங்க அப்பா ஒரு பாட்டு கேட்டாரு, உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? நானு
0: கண்டிப்பா சொல்றதுக்கு தான் அழைக்கலாம்னு சொல்லிருந்தோம், சொல்லுங்க.
1: ஓகே ஓகே. எங்க அப்பா பேர் வந்து மணிராஜு. இப்ப வந்து அவர் பேரு நீங்க சொல்லிருங்களா? அப்புறம் பேருங்க. நன்றி. என்ன ஆனா அவர் என்ன பாடு கேட்டார்னா, இன்பம் யாவுமே எங்க அப்பாவுக்காக. எங்க அப்பா பேரு மணிராஜு.
0: சரி, அவருக்காக அவருடைய பேரை சொல்ல சொன்னீங்க இல்லையா? மணிராஜு அவர்களுக்காக.
1: சுப்பிரமணியம் அவரோட பேரு.
0: சரி, மணிராஜு சுப்பிரமணியம் அவருக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே. நான் தேங்க்யூ. God bless you.
0: நன்றி, நன்றிங்க.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம், நான் பேரோடி நித்யானந்தர் இப்போ பேசுறேன்.
1: நித்யானந்தர் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க?
0: இன்னைக்கு வந்து முருகன் மாநாட்டு இப்பொழுது கலந்துக்கிட்டேன். அங்க வந்து சீர்காழி கோவிந்தராஜன் புதல்வர் வந்திருந்தாரு. சோ அவருக்காக ஒரு அவர் அப்பா பாட்டு வரும், நல்ல ஒரு பாட்டா போடுங்க.
1: சீர்காழி கோவிந்தராஜனுடைய மகன் அங்க வந்திருந்தாரு.
0: வந்திருக்காரு.
1: சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பாட்டுல உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: எனக்கு அவர் பாட்டு எல்லாமே பிடிக்கும். நீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டா போடுங்க.
1: பிடிச்ச ஒரு நல்ல பாட்டாவா? காதலிக்க நேரமில்லை பாட்டை கேட்போமா?
0: கேட்போம்.
2: காதலிக்க நேரம்

நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு வாலிபத்தில் காதலிக்க

0: வணக்கம் சார், நான் சிரமன்லேருந்து அரவிந்த் பேசுறேன்.
1: அரவிந்த் சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக கேட்கலாம்?
0: அம்மா என்றால் அன்பு அந்த பாட்டு போட்டுருங்க. இது வந்து என்னோட மாமனார் மாமியார் எங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும்.
1: சரி, வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். இங்க வெளியே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, பாதுகாப்பா போங்க.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ.

0: தான் வேணும்.
1: மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
2: இடம் பெறுவது ஞானச்சுடர். ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இறைவனை போற்றி துவக்கம் செய்கிறேன். ஒரு செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை கொஞ்சம் மனித அல்லாத உயிர்வாழ் இடங்களுக்கு செலவிடுமே என்று தம் வீட்டின் வெளிப்புற பகுதியில் அழகிய இடம் அமைத்து அதில் பூனை, நாய், நரி, கழுதை இது போன்ற விலங்குகளை கொண்டு அதற்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து மழை வெயில் இவைகளிலிருந்து பாதுகாப்புடன் உறங்க கூடாரம் அமைத்து பாதுகாத்து வந்தார். இவ்வாறு நீண்ட நாட்கள் ஓடின. ஒரு நாள் அவ்வீட்டிற்கு அவ்வீட்டு செல்வந்தர் சேர்த்து வைத்திருக்கும் செல்வத்தை கொள்ளையடிக்க ஒரு திருடன் வந்தான். அப்போது அத்திருடனுக்கு அவ்வீட்டுக்குள் உள்ளே போக வழி தெரியவில்லை. இரவின் இருள் அல்லவா, பெரிய வீடு, எங்கே செல்வது, எங்கே மறைவது என்பதெல்லாம் அங்குமிங்குமாக தேடிக் கொண்டிருந்தான். அப்போது சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த நாயும் நரியும் விழித்துக் கொண்டது. வீட்டுக்கு ஒரு பகுதியில் ஒரு திருடன் நின்று உள்ளே போக முடியாமல் தடுமாறுவதையும் அங்குமெங்கும் அலைவதையும் நம் வீட்டில் இப்படி ஒரு அடுத்த ஒருவன் வருவதா என்று பார்த்து கொண்டிருந்த நாய் நன்றியுடன் தன் எஜமானனை பாதுகாக்க குறைப்பதற்கு துவக்கம் செய்ய ஆரம்பித்தது. அந்நேரம் அருகே இருந்த நரி தன்னருகே இருந்த நாயிடம் சொன்னது, நீ சத்தமிட்டு குலைத்து எஜமானனை எழுப்பி விடாதே. ஏன் கேட்டா, நம்முடைய எஜமானன் பூனைக்கு ஒரு வகை உணவும் உனக்கு ஒரு வகை உணவும் எனக்கு ஒரு வகை உணவும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை உணவுகளை தருகிறார். அதனால நீ வாய் மூடிக்கொண்டு அமைதியாக இரு என்று சொல்லிவிட்டது. கடைசியாக நரி சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டது. சற்று நேரத்தில் ஒரு வழியாக வந்த திருடன் நரி சொன்ன தந்திரமான பேச்சையும் கேட்டு கொண்டிருந்தான். அப்போது அந்த நரியிடம் உள்ளே போக வழியும் கேட்டான். தந்திரத்திற்கு பெயர் எடுத்ததல்லவா, அதனால் நரி அழகாக சொல்லிக் கொடுத்தது. எப்படி போக வேண்டும், எந்த இடத்தில் வெளியேற வேண்டும், எந்த வழியாக சென்றால் இலகுவாக இருக்கும் என்பதெல்லாம் அறிந்திருந்த அந்த நரி சொல்லிக் கொடுத்து அந்த திருடனும் உள்ளே சென்று செல்வந்தர் சேர்த்து வைத்திருக்க கூடிய நகைகளையும் பணங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு திரும்பும் போது இந்த நரி நல்ல வழி சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்று, இது நம்மிடம் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு பெரிய பையை எடுத்து வந்து நரியையும் போட்டு கட்டி தூக்கி சென்று விட்டான். இதுபோல் நன்றி கெட்ட குணம் அருவறுப்பானது, தீங்கானது. நன்றி கெட்ட குணம் நம்மை வாழ்வில் முன்னேற்றத்தை கெடுக்கும், உயர்வை தடுக்கும், நல்ல மக்களின் நல்ல நண்பர்களின் அன்பை உறவை இழக்க செய்யும். இதுதான் நன்றி கெட்ட குணமாக நடந்து கொண்ட நரிக்கு ஏற்பட்ட இழப்பு. என்னானது, வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படாமல் இருந்த இடத்திலேயே நல்ல உணவை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த வீட்டு எஜமானர். வேளா வேலைக்கு அலைச்சல் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்த அந்த நரி கடைசியாக இந்த எஜமானருக்கு மாறு செய்த காரணத்தால் அந்த திருடனோடு சென்று உணவின்றி இருக்க இடமின்றி தன் வாழ்வில் கஷ்டத்தை தேடிக்கொண்டதே. எனவேதான் இறைவன் கொடுத்துள்ள நம்முடைய சிறந்த வாழ்விற்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது வேதனைக்கு வழிவகுக்கும். அல்லாஹ்வின் வேதனை இறங்கும் போது அவனுடைய உதவிகள் யாவும் இழக்க நேரிடும். அதனால்தான் தன்னுடைய நல்ல அறிவை கொண்டு செயல்படுத்தாதவர்கள் தன்னுடைய அறிவையே இழக்க நேர்ந்து விடுகிறது. நன்றி கெட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பின்னால் அறிந்து கொள்கிறார்கள். நாம் தவறு செய்து விட்டோமே, நம்முடைய அறிவை வேலை செய்யாமல் நம்முடைய உணர்ச்சிக்கும் நம்முடைய உணர்விற்கும் முதலிடம் கொடுத்து விட்டோம் என்று சிரமப்படுகிற பொழுது சிக்கலில் மாட்டிக்கொண்டதற்கு பிறகு சிந்திக்கிறார்கள். அதில் எந்த பயனும் இல்லை. அதனால் நன்றியுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். முதலில் மனிதர்களுக்கு மத்தியிலே நன்றியோடு நடந்து கொள்வோம். அப்போதுதான் படைத்த இறைவனையும் நன்றியோடு நடப்பதற்கு நம்முடைய இதயம் இடம் தரும் என்பதையும் அறிவோம். எந்த நிலையிலையும் அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடப்போம். இறைவா, உன்னை மறந்திடாது, எல்லா நிலையிலையும் உனக்கு நாங்கள் நன்றியோடு நடக்கின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களாக எங்களை நீயே ஆக்கி அருள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
2: நேர்களி, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடை விடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: இளமை, புதுமை, இனிமை.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்த்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: rest in peace.
1: அரசியல் நிலையில கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் நிலையில சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
2: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போடுங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: ஓடி செஞ்சுகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினலா,
1: இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கிக்க சொல்றீங்களா?
2: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
2: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்
3: சொல்லாமலே யார் பார்த்தது.

0: இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜ்.
1: Shakalaka baby, shakalaka baby.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவோம்.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கு உதவும் வகையில் முன்னதாக அறிவிக்கப்பட்ட 7 திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் விருப்பம் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தின் தனிநபர் வருமான வரம்பின் அடிப்படையில் உயர் வருமானம் கொண்ட நாடாக மாறுவதற்கான நிலையை அடைவதில் மலேசியாவுக்கு இன்னும் ஒருபடி மட்டுமே உள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் உலக பொருளாதாரத்தின் அட்லாஸ் முறையின் அடிப்படையில் மலேசியாவின் தனிநபர் வருமானம் 12,380 அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நகரசபிலான் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற நம்பிக்கை கூட்டணி பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயக்குநர் டாக்டர் அமீருடின் ஷாரி தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நகரசபிலானின் பெரும்பாலான வாக்காளர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கில் பணிபுரிவதால் வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஜொஹூர் போன்று நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறினார். போரின்போது 11.5 பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை விற்க முடிந்ததாக ஈரானின் எண்ணெய் அமைச்சு தெரிவித்தது. அதேவேளை இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்காவுடன் முறிந்த போர் நிறுத்தத்தின்போது 6.5 பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை விற்றதாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியான அறிக்கையில் அவ்வமைச்சு கூறியுள்ளது. நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்ட எண்ணெய் வருவாயில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமானவற்றை இது உள்ளடக்கியுள்ளதாக அது மேலும் தெரிவித்தது. பதற்றமிக்க பிரேசில் அதிபர் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கும் குறைவான காலகட்டமே உள்ளது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகளை சந்திக்க விருப்பம் தெரிவித்த 2 அமெரிக்க அதிகாரிகளுக்கு பிரேசில் விசா வழங்க மறுத்துவிட்டது. பெயர் குறிப்பிட விரும்பாத பிரேசில் வட்டாரம் இதனை குறிப்பிட்டது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ண கார்பந்து. யங்குனில் நடைபெற்ற பி குழு நிலை தொடக்க ஆட்டத்தில் ஹரிமா மலாயா 2-1 என்ற கோல்களில் மியான்மரை வென்றது. தேசிய அணிக்கான 2 கோல்களையும் ஆட்டத்தின் 52வது 57வது நிமிடங்களில் போலோ ஜோசோ புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை காணங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்து நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். إذا جاء نصر الله والفتح நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால். بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏனெனில் உங்களுக்கு ஒரு காலம் வரும். அப்பொழுது ஒரு மனிதன் தான் வைத்திருக்கும் தான பொருளை எடுத்துக்கொண்டு ஒருவனிடம் சென்று கேட்பான், இந்த தான பொருளை ஏற்றுக்கொள்கிறாயா? அவன் கூறுவான், நேற்று கொண்டு வந்திருந்தால் வாங்கி வைத்திருப்பேன், இன்று எனக்கு இது தேவையில்லை. இப்படியாக அந்த தர்மத்திற்கான பொருளை ஏற்றுக்கொள்ள எவரும் முன்வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள்.

நேர்களே, இன்று நெருக்கடி உள்ளதால் பிறருக்கு தானம் செய்யும் அவசியம் ஏற்படுகிறது. பணமோ பொருளோ நம் தேவைக்கேற்றபடி இருந்தால் நாம் பிறரிடம் எதிர்பார்க்கும் அவசியம் இருக்காது. நம்முடைய உயிர் பொருள் சேதத்தை தவிர்க்கவும் நமது தலைவிதியை மாற்றி அமைக்க துவாவின் மூலமாகவும் தானம் செய்வதன் மூலமாகவும் மட்டுமே இயலும்.

நேர்களே, துவாவை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் தர்மம் இரண்டு கட்டங்களுக்கு முன்பாகவே செய்தாக வேண்டும். அந்த இரண்டு தருணங்களில் ஒன்று நம் மரணத்திற்கு முன்பு, இரண்டாவது கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்றான பொருளாதார தட்டுப்பாடு வருவதற்கு முன்பு. அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், வறியோர்களுக்கு வாரி வழங்குவதே சிறந்த ஈகை. இம்முறையைத்தான் நம் மார்க்க பெரியோர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஆகவே இவ்விரு தருணங்களுக்கு முன்பே ஆன்றோர் நடந்ததைப் போல் நாமும் நடக்க வேண்டும்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை, மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முனிருதா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
3: நேரம் காலை மணி 6:30.

எல்லோருக்கும் காலை வணக்கங்க. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல வணக்கம் உங்களை சந்திக்க ரவீர் வந்திருக்கேன். இன்றைய நாள் நல்ல ஒரு பொழுது, நல்ல ஒரு விடியல் நமக்கு வந்திருக்கு. இதுல உள்ள ஒரு ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 10 நாள், 2036 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. இன்றைக்கு காலையில கொஞ்சம் மழையா இருந்தது. வேலைக்கு வரும்போது உங்க பகுதிகள் எப்படிங்க, மழையா இருக்கா இல்ல மழை வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு திட்டமிட்ட சில வேலைகள், சில பணிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கணக்கா நம்ம செய்து முடிப்போம். என்ன தொடக்க பாடல், அம்மன் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

இன்றைக்கு நாளிதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம். மலேசிய நண்பன்ல இந்த ஒரு செய்தி வந்திருக்குங்க. வெளிநாட்டுல சிறார் பாலியல் வன்செயல்களில் ஈடுபடும் மலேசியர்களை தண்டிக்கும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியிருக்கு. பிள்ளைகளுக்கான எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் 2026 ஆண்டில் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவு கிடைத்திருப்பதாக துணை அமைச்சர் எம் குலசேகரன் வந்து சொல்லியிருக்காரு. கடந்த 2021-2025 காலகட்டத்தில் வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றங்கள் 117 அதிகரித்திருக்கின்றது. 2021 ஆண்டு 1095 இருந்த இந்த சம்பவங்கள் கடந்த ஆண்டு 2385 உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஓசிக்கு நம்ம போகலாமா? பல்வேறு துறைகளில் குறிப்பாக உணவகத்துறையில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கும்படி பிரதமர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இன்னும் ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் இலாக்காக்கள் சேர்ந்து கலந்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என உத்தரவை வந்து அவர் வந்து பிறப்பித்திருக்காரு. நேற்று வந்து அரேனா பட்டவர்ட் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இந்திய முஸ்லீம் உருமாற்ற கட்டமைப்பை தொடக்கி வைத்ததுக்கு அப்புறமா பிரதமர் வந்து இந்த ஒரு விபரத்தை சொல்லியிருக்காரு. இணையதளங்களில் நேற்று வந்த சில செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பழக்கங்களை வலுப்படுத்தவும், நாடாளுமன்ற கழகத்தை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரும் விதமாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் லாரியான்ஸ் பார்லிமெண்ட் 2026 என்ற நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளைஞர்களின் குரல், ஜனநாயகத்தின் குரல் என்ற கருப்பொருளை கொண்ட இந்த ஓட்டத்தில் பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள், இளைஞர்கள் மற்றும் பொது உயர்கல்வி கழகங்களின் மாணவர்கள் உட்பட 600 மேற்பட்டோர் பங்கேற்றிருக்காங்க. நாடு முழுவதும் 222 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, அங்கு இதை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தியை பார்ப்போம். மலேசியா மீண்டும் ஃபார்முலா 1 F1 பந்தயங்களை நடத்துவதற்கான சாத்தியம் குறித்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்த அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பந்தயத்திற்கு மலேசியா இந்த பந்தயத்தை ஏற்று நடத்துவதற்கான சாத்தியம் குறித்து தனது அமைச்சு தீவிரமாக கலந்துரையாடல்களையும் ஆய்வுகளையும் நடத்தி வருவதாக இதற்கு முன்பதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதனால இன்றைய நாளேடுகளை வாங்கி புரட்டி படித்து செய்திகள் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா?

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவம்.
1: உறவுகள் தொடர்கதை. தொலைந்து போன தன் வாழ்க்கையின் தேடலில் அம்மாவின் குரலை மீண்டும் கேட்ட ராஜேந்திரனின் கதை.
2: ஹலோ, எப்படி இருக்க?
3: வணக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு.
3: அப்பா இருங்கம்மா,
2: இங்க இருக்கிறேன்.
3: செஞ்ச தப்புல மடிச்சிருங்கம்மா.
2: கவலைப்படாதீங்க,
1: உறவுகள் தொடர்கதை. மின்னல் எஃப்எம் வானொலி அல்ல வாழ்க்கை.
4: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
5: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
4: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
5: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
4: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
5: அதிகமாவா? அதிகமானா
4: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
5: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
4: சார்.
5: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
4: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
5: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்.
6: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கான 7 திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். பொதுச்சேவைத்துறையில் புதிதாக 15,000 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கு உதவும் வகையில் முன்னதாக அறிவிக்கப்பட்ட 7 திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விருப்பம் தெரிவித்துள்ளார். ஃபெல்டாவிற்கான உதவி மற்றும் புதிய தலைமுறைக்கான வீடமைப்பு திட்டம் உள்ளிட்ட அனைத்து முனைப்புகளும் தாமதமின்றி செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அவற்றின் முன்னேற்ற அறிக்கைகளை மாதந்தோறும் தயாரிக்குமாறு நிதியமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். இவ்வேளை 2026 மலேசியாவுக்கு வருகை அளிக்கும் ஆண்டு இயக்கத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட 2026 சித்ரா வர்ண அணிவகுப்பு மற்றும் தொடக்க நிகழ்ச்சியில் டாக்டர் அன்வார் கலந்து சிறப்பித்தார். இதில் சுற்றுலா கலை பண்பாடு அமைச்சர் டாக்டர் தியோங் கிங் சிங், துணை அமைச்சர் சியூ சூன் மன், அரசாங்க தலைமைச் செயலாளர் தந்திரி சம்ஷுல் அஸ்ரி அபுபாக்கர், டூரிசம் மலேசியா தலைமை இயக்குநர் முகமது அமீருல் ரீசால் அப்துல் ரஹீம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல், தேசிய கலை பண்பாட்டுத்துறை ஈஸ்தானா புடாயா ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்நிகழ்ச்சி செயல்படுத்தப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மலேசியாவின் கலை பண்பாடு சுற்றுலாவை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சுற்றுப்பயணிகளிடையே மேம்படுத்துவதற்கான கூட்டு முயற்சியை புலப்படுத்துகிறது. உலக பொருளகத்தின் தனிநபர் வருமான வரம்பின் அடிப்படையில் உயர் வருமானம் கொண்ட நாடாக மாறுவதற்கான நிலையை அடைவதில் மலேசியாவுக்கு இன்னும் ஒரு படி மட்டுமே உள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் உலக பொருளகத்தின் அட்லாஸ் முறையின் அடிப்படையில் மலேசியாவின் தனிநபர் வருமானம் 12,380 அமெரிக்க டாலருக்கு உயர்ந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். இது நாடு சுதந்திரம் அடைந்ததில் இருந்து எட்டப்பட்ட மிக உயர் எண்ணிக்கையாகும் என்றார் அவர். பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முதலீடுகளை ஈர்த்தல் உட்பட ஆள்பல போட்டித் திறனை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அரசாங்க முயற்சிகளின் மூலம் மலேசியா சரியான தடத்தில் உள்ளது, அதற்கு சான்று பகர்வதாக டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். இம்மாதம் ஜூலை 15 வரை தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சின் கீழ் உள்ள 144,894 சிறு தோட்டக்காரர்களுக்கு பூடி வேளாண் மூலப்பொருள் முனைப்பின் கீழ் உதவித்தொகைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் உதவித்தொகையை பெற தகுதியுள்ள சிறு தோட்டக்காரர்களில் சிலர் பூடி வேளாண் மூலப்பொருள் திட்டத்திற்கு இன்னும் பதிவு செய்யாமலோ அல்லது அதற்கான விண்ணப்பிக்கும் நடைமுறையை புரிந்து கொள்ளாமலோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் டாக்டர் நோராயினி அகமது தெரிவித்தார். உதவிகள், நுட்ப சேவைகள், பயிற்சிகள், வேலை வாய்ப்புகள், தொழில் முனைவுக்கான வாய்ப்புகள் குறித்த விவரங்கள் வழங்கும் பல்வேறு முனைப்புகள் மூலம் மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதை அமைச்சு தொடர்ந்து மேம்படுத்தும் என்றார் அவர். நகரசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்ற நம்பிக்கை கூட்டணி பக்கத்தான் அரப்பன் தேர்தல் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தகுதியுள்ள வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நகரசம்பிலானின் பெரும்பாலான வாக்காளர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கில் பணிபுரிவதால் அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப ஜொஹர் வாக்காளர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருப்பதைப் போல் அல்லாமல் குறுகிய தூரமே பயணமே மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். இவ்வாண்டின் நடுப்பகுதி வரை பொதுச்சேவையில் சுமார் 15,000 புதிய பணியிடங்களை பொதுச்சேவை ஆணையம் SPA வெற்றிகரமாக நிரப்பியுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜைலானி முகமது யூனூஸ் கூறியுள்ளார். இவ்வாண்டு 30,000 பொதுச்சேவை ஊழியர்களை பணிக்கமர்த்த SPA இலக்கிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இவ்வெண்ணிக்கை 25,000 இருந்ததாக அவர் தெரிவித்தார். இவ்வாண்டின் முதல் 6 பொதுச்சேவை பணியிடங்களுக்கான SPA அமைப்பில் 800 மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வளைகுடா வட்டாரத்தில் நிலவும் நிலையற்ற சூழலை தொடர்ந்து கத்தாரில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்படுமாறு ராணுவ பகுதிகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மலேசியர்கள் தங்கள் விவரங்களை இற்றைப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் கத்தாரிலிருந்து அல்லது அதன் வழியாக பயணம் செய்பவர்கள் ஏதேனும் சிரமங்களை தவிர்க்க இற்றைப்படுத்தப்பட்ட விமான அட்டைவணையை சரிபார்க்குமாறும் அது வலியுறுத்தியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: போரின் போது 11.5 பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை விற்க முடிந்ததாக ஈரான் எண்ணெய் அமைச்சர் தெரிவித்தது. அதேவேளை இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்காவுடன் முறிந்த போர் நிறுத்தத்தின் போது 6.5 பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெயை விற்றதாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியான அறிக்கையில் அவ்வமைச்சர் கூறியுள்ளது. நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்ட எண்ணெய் வருவாயில் 60 விழுக்காட்டுக்கும் அதிகமானவற்றை இது உள்ளடக்கியுள்ளதாக அது மேலும் கூறியது. இருப்பினும் அமெரிக்கா தனது துறைமுகங்களை முற்றுகையிட்டிருந்த போது ஈரானினால் எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொள்ள இயலவில்லை என்று ஜூன் மாத இறுதியில் ஈரான் நாடாளுமன்ற தலைவர் முகமது பாகிர் காலிபாஃப் கூறியிருந்தார். நோவல் சூறாவளி தென்சீனாவை நெருங்கிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் குவாங்டோங்கில் 340,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் உள்ள குவாங்சோ, டோங்வான், சாந்தோ உட்பட 12 பள்ளிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. வணிக நடவடிக்கைகளையும் போக்குவரத்து சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இன்று குவாங்டோங்கில் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்படவிருப்பதாக சிசிடிவி தகவல் வெளியிட்டது. இன்று காலை சென்ஜென் ஹைஃபெங் கடற்கரையை நோவல் சூறாவளி தரைத்தட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அச்சூறாவளியின் உயர் சிவப்பு எச்சரிக்கை நிலை நேற்று விடுக்கப்பட்டது. பதற்றமிக்க பிரேசில் அதிபர் தேர்தலுக்கு 3 குறைவான காலகட்டமே உள்ளது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரிகளை சந்திக்க விருப்பம் தெரிவித்த 2 அதிகாரிகளுக்கு பிரேசில் விசா வழங்க மறுத்துவிட்டது. பெயர் குறிப்பிட விரும்பாத பிரேசில் வட்டாரம் இதனை குறிப்பிட்டது. பிரேசிலின் வலதுசாரி வேட்பாளர் பிளாவியோ போல்சோனாரோ அந்நாட்டின் மின்னியல் வாக்களிப்பு முறை பாதுகாப்பற்றது என்று இவ்வாரம் மீண்டும் வலியுறுத்தியிருந்ததை தொடர்ந்து பிரேசிலின் இம்முடிவு அமைந்துள்ளது. தொடர்பான கருத்து சுதந்திரம் குறித்த விவகாரங்கள் தொடர்பில் பிரேசில் அதிகாரிகளுடன் விவாதிக்க 2 அதிகாரிகள் விரும்புவதாகவும் ஜூலை 20 அமெரிக்காவின் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அவ்வட்டார தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஆசியான் கிண்ண கால்பந்து. யங்குனில் நடைபெற்ற பி குழு நிலை தொடக்க ஆட்டத்தில் ஹரிமோ மலாயா 2-1 என்ற கோல்களில் மியான்மாரை வென்றது. தேசிய அணிக்கான 2 ஆட்டத்தின் 52வது 57வது நிமிடங்களில் பவுலோ ஜோசே புகுத்தினார். இதன்வழி பி குழுவில் மலேசியா தற்போது 3 முதல் இடத்தில் உள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை தேசிய அணியினர் லாவோஸை சந்திப்பார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. 4 மலேசிய விளையாட்டாளர்கள் நீச்சல் பிரிவில் தகுதி சுற்றை கடப்பதில் தோல்வியை தழுவினர். ஆடவர் 400 ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் தேசிய விளையாட்டாளர் கியூ ஹோ யான் 27 பங்கேற்பாளர்களில் 10 இடத்தை பிடித்ததை தொடர்ந்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தார். இவ்வேளை S14 ஆடவர் 200 ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் இறுதிச் சுற்றில் நாட்டின் உடற்பேறு குறைந்த விளையாட்டாளர் ஈதன்கோ 4வதாக வந்தார். இதனிடையே நாட்டின் ஆடவர் சக்கர நாற்காலி கூடைப்பந்து குழுவினர் பி குழு நிலையில் 13-14 என வெல்சிடம் தோல்வி கண்டனர். நாளை மலேசியா உபசரணை நாடு ஸ்காட்லாந்தையும் தென்னாப்பிரிக்காவையும் சந்திக்கும். ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கான 7 திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். பொதுச்சேவை துறையில் புதிதாக 15,000 இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2004 ஆண்டு இன்றைய நாளில் போர்ச்சுகல் லிஸ்பனில் நடைபெற்ற உலக ஃபார்முலா ஃபியூச்சர் வேக படகு போட்டியில் மலேசிய இளையோர் அணி முதலிடத்தை பெற்று உலக வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. மலேசிய இளையோர் அணி மொத்தமாக 2 தங்க பதக்கங்கள், 2 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. முகமது அஸ்ரி யஹ்யா முதலாம் பிரிவில் நடைபெற்ற மெனுவரிங் ஸ்லாலம் போட்டிகளில் முதலிடம் பெற்று 1 தங்க பதக்கத்தை வென்றார். அமினூர் அபீஸ் மஸ்லான் 3 பிரிவில் தங்க பதக்கம் வென்றார். ஷஃபிக் ரபானி ஜமாலுடீன் 3 பிரிவிலும் இசாரின் லீ சுமார் 2 பிரிவிலும் வெள்ளி பதக்கங்களை வென்றனர். முகமது கைரி அஷ்ரப் அப்துல் கலீல் 2 பிரிவிலும் ஷேத் ரசிக் ஷேத் அப்துல் ஹமீத் 4 பிரிவிலும் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இந்த போட்டியில் மொத்தம் 57 வீரர்கள் பங்கேற்றனர். போட்டிகள் 5 பிரிவுகளாக நடத்தப்பட்டன. இந்த வெற்றி மலேசிய விளையாட்டாளர்களின் ஆற்றல் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டதற்கான சான்றாக அமைந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நேற்று அறிமுகம் கண்ட மின்னல் எஃப்எம் இன் பாடலை நம்ம கேட்டிருந்தோம். ஜே இசையமைப்பில் அருள் செல்வன் வரிகடியில் தியா ஜே, அருள் செல்வன், குகாஸ்ரீ, பிரகாஷ் செல்லதுரை, அப்புறம் மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்கள் எல்லோருமே சேர்ந்து பாடிய பாடல் அது. கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறமா மின்னல் எஃப்எம் இன் பாடல் அறிமுகம் கண்டிருக்கின்றது. இந்த பாடலின் காணொளி வந்து விரைவில் அறிமுகப்படுத்தப்படும், அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ரவீன் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற உங்களுக்கு காலை வணக்கம்ங்க. பாருங்க, இந்த காலகட்டம் ஒரே மழையா இருக்கு. இன்றைக்கு காலையில வேலைக்கு வரும்போது கூட மழையா இருந்தது. சில பகுதிகளில் இன்றைக்கு காலையில 8 மணி வரைக்கும் கடுமையான மழையா இருக்கும், கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்லிஸ், கடா, பினாங், பிறகு வந்து பஹாங், ஸ்லாங்கோ, கோலலும்பூர், புத்ராஜயா, நகரி, சம்பிலன், சரவா, சபா, லபுவான், இந்த மாநிலங்கள்லாம் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியில நம்ம பரபரப்பா இருப்போம். உடற்பயிற்சி செய்யணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அதனால உங்க இடத்துல மழை வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரியா?

0: நம்ம வணக்கம் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த உலகத்துல மர்மமான சம்பவங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முடிச்சு போட்டு அவிழ்க்க முடியாத ஒரு புதிரா தான் இருக்கு. அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான சம்பவங்க, அதற்கான ஒரு தீர்வு, ஒரு பதில் இப்ப கிடைச்சிருக்கு. 74 ஆண்டுகளுக்கு பிறகு அட்லாண்டிக் கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் இப்ப வந்து உலகம் முழுக்க நிறைய பேரோட பார்வையை வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கு. பேன் அமெரிக்கன் ஏர்வேஸ். இந்த விமானத்தின் பாகங்கள் பார்த்தோம்னா, தற்போது புயர்ட்டோ ரிகோ, அதாவது இது வந்து ஒரு கரீபியன் தீவு, இந்த கடற்கரைக்கு அருகில் சுமார் 610 மீட்டர் ஆழத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ட்ரோனோட உதவியின் மூலமாக இந்த விமானத்தின் பாகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அதோடைய உடற்பகுதி, வால் பகுதி எல்லாம் பார்த்தோம்னா கடல் அடிக்குள் இருக்கிறது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 1952 ஏப்ரல் 11 புயர்ட்டோ ரிகோல இருந்து நியூயார்க் நோக்கி புறப்பட்ட சில நிமிடங்கள்ல பார்த்தோம்னா இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. 1952 நடந்த சம்பவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த விமானத்துல 64 பயணிகள் வந்து பயணம் செய்திருக்காங்க. 5 விமான பணியாளர்கள் இருந்திருக்காங்க. விமானம் வந்து அவசரமா கடலின் மேற்பரப்புல வந்து தரையிறங்க வேண்டிய ஒரு சூழல் அப்ப ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல எல்லோருமே வந்து உயிருடன் தப்புவதற்கான வாய்ப்பு இருந்திருந்தாலும் கூட சில நிமிடங்கள் தான் எடுத்திருக்கா அந்த விமானம் வேகமா கடலுக்குள்ள மூழ்க தொடங்கியிருக்கு. அதனால அந்த ஒரு பரபரப்புக்கு வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல இந்த விமானத்துல பயணம் செய்தவங்க. அப்புறம் இந்த லைஃப் ஜாக்கெட், உயிர் பாதுகாப்பு ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த சமயத்துல கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால 69 பேர்ல 17 பேர் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 52 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியானது. ஆனா இந்த விபத்துக்கு அப்புறமா தான் உலகம் முழுக்க இந்த விமானம் சார்ந்த பாதுகாப்பு நடைமுறைகள் வந்துட்டு மறுசீரமைக்கப்பட்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இப்ப உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா, இந்த விமான விபத்துக்கு பிறகுதான் ஒவ்வொரு விமான பாதுகாப்புக்கு முன்பு இந்த கட்டாய பாதுகாப்பு விளக்க காட்சி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி
1: அதுக்கப்புறமாக
0: அப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடும் போது இந்த விமானம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 74 ஆண்டுகளா கடலடியில இருந்தாலும் கூட இந்த விமானத்தோட முக்கிய அடையாளங்கள் எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு 2014 காணாமல் போன MH370 விமானம் உள்ளிட்ட சில முக்கியமான இன்னும் கண்டுபிடிக்கப்படாத விமான விபத்துகளின் மர்மங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானத்தை தேடி மீட்கும் பணிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு ஆவணப்படமா, டாக்குமெண்ட்ரியா தொகுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவணப்படத்துக்காக தான் எல்லோருமே இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெளிவரும் போது நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அடுத்த பாடல் வருதுங்க, வாங்க நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: என்ன கேக்குறாங்க?
1: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
0: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படும்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

சரிங்க, நீங்க நல்லா தூங்கக்கூடிய ஒரு ஆளா? சிலருக்கு பார்த்தோம்னா தூக்கம் கணக்கா அது 10 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க. சிலர் தூங்குறதுக்கே 12:30 ஆயிரும். அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. சரியா தூங்குறீங்களா இல்லையா, நீங்க சரியா தூங்காம போனா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இரவு நேரத்துல ஒவ்வொரு நாளும் 80 நிமிடங்கள் குறைவா தூங்குறது வரும் 6 வாரங்கள்ல உடல் எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆய்வு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நமக்கு தூக்கம் குறைவா இருக்கிறது உடல் எடை அதிகரிப்பதற்கான

தூங்குறத நீங்க பாத்துக்குங்க. எங்கங்க நமக்கு தூங்கணும்னு தான் ஆசை வருது, கண்ணை மூடனா தூக்கம் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அந்த ஒரு தரமான தூக்கம் இருந்தாலும் அன்றைய நாள்ல நம்ம கொஞ்சம் உற்சாகமா சுறுசுறுப்பா இருப்போம். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டலா உங்களுக்கு நாங்க கொடுக்கறோம். இந்த கேள்வி உங்களுக்கு, இன்றைக்கு காலையில நல்லா தூங்கி எழுந்திருச்சீங்களா இல்லையா? சரி வாங்க அடுத்த பாடல் நம்ம கேட்போம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல. அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: அவங்க
3: செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வாயாங் பாச்சா திறந்த வெளியில் திரையிடுவதை அவ்வப்போது ஏற்பாடு செய்வது சமூகத்தினருக்கு பொழுதுபோக்காக இருப்பது மட்டுமன்றி அரசாங்கம் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கும் கடைநிலை விவகாரங்கள் குறித்த தகவல்களை சேகரிப்பதற்கும் முக்கிய தளமாக அமைகிறது. உள்ளூர் விவகாரங்கள் நேரடியாக